அன்பான இனிய காலை நேர வணக்கங்களோடு பின்தணியிருந்த ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மனைவி பத்மினி, தினு, தர்ஷன், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பியிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமணிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மாத்துல இருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளுவத்தேரு கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு அடியாந்தோட்டிலிருந்து சிவா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் அடியாந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், அதே போல ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போல பின் சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு லிந்துளை ஏழ்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம். இன்று மண்பானவள் அன்பு சகோதரி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம்களிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதே போல மலரும் காலை அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நலமாய் வளமாய் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. கலகலந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். கஸ்லாந்தை கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரம் ஈடுபடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மலா பலங்குடர்ந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஆரையம்பதி இதே இரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸியா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செங்கலடி சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டோம். அதே போன்று மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகேஸ் வந்திருக்கிறாங்க. தேகல வட்டு வளைந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு, புதுக்குடியிருப்பு, கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி, அன்பான இனிய காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள், இன்றைய நாள் அனைவருக்கும் நலமாய் வளமாய் அமைந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தர்ணிகள நூறியிலிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கந்தராய் கே உபயதீன் வந்திருக்கிறாரு. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார் ஆட்டோ, விஸ்வநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சேலத்திலிருந்து சிவா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-275-3 அதே போல 0312-275-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். வருகிறது பாடுறது சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துக்காக.

வசந்த வானொலியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வணிக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 5 மணி கடந்து 47 நிமிடமாகும். இந்த வெளி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பின காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக. தெல்தோட்டையாதி மூலம் வந்திருந்தாங்க, அதே போல வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பிந்தணிந்த ராசையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் அந்த கோபு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சும்மதுரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய தினம் கிணிகித்தன கூழ்போனை சேர்ந்த அம்மா பாக்கியவள்ளி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவராக பிள்ளைகள் ரமேஷ், ரேவதி, கிருஷ்ணவேணி, யோகமலர், சுமதி, ரோஹிணி, வினோத், சுபதர்ஷினி, அனிதா, கயனி மற்றும் பிரேம், சர்மிளா, லக்ஸிஜா, மகன் குரு மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக கிணிகித்தன கூழ்போன் குரு இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பாக்கியவள்ளி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள். அதே போன்று அப்பா பாஸ்கரன், அம்மா நித்யா, தங்கை கிருத்திகா, தாத்தா நடராஜன், பாட்டி சரோஜா, இவங்க எல்லோரையும் நிகழ்ச்சியோடு நினைத்து கொண்டு நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மா பாடல்கள் அத்தனையும் அருமை என்று சொல்லிக்கொண்டே ஹட்டன் கேமில் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாசத்தமிழ் வணக்கங்களோடு மதுரை கேந்தக்கொலையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புஷ்பராணி வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு டேக்கோயா தரவாளி மீட்பிரிவு நேசரி இளம் துரைராஜ் இருக்கிறாங்க, மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பெய்ருவலியிலிருந்து ஷமட் மாதத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மழையோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுதன் புஷ்பராஜ் இருக்கிறாங்க. ரொம்ப இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 அருண சுதன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேமூதரிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு தர்கா நகர் பேருவலிலிருந்து ரெம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக ராஜா சென்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வெதமூலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க, மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரை நினைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். தர்ணியகல மெலிபோனில் இருந்து தினு வந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூண்டுலோயால இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக சிவனேசன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்று விஜயராஜ பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மத்துகம் அம்பைத்தன பனிமலை மற்றும் விதுஷா நிமியாஷி, பிரத்விக் மற்றும் சரத்குமார், மெனிஷா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கலும்ப விருந்த நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக சவுந்தர்ராஜ் வந்திருக்கிறாங்க, ஹட்டன் கலாதேவி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க, ஐயா துறை, முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஸா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-5005-3, அதே போல 0312-7775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.
அதே போன்ற நிகழ்ச்சியை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்ப நான் கேட்க போற பாடல் இன்றைய நாள் திருமண பந்தத்தில் இணைகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நான் சமர்ப்பிக்கின்றேன். சாமி திரைப்படத்துக்காக கே எஸ் சித்ரா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒன்றாக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேம் காலை 6 மணிக்கு கடந்து 9 நிமிடமாகும் இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகல் இருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மெரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவெளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பருத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அன்பிற்கினிய அறிவிப்பாளனி சிவானிமா, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசனம் அழிகட்டும், புத்தகம் போல் உனது தொகுப்பு புத்தனவினை விடியலில் வழியே நல்கட்டும், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு எடம்பேட்டில் சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களுடைய சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. தர்ணிகள கீழ்ப்பில் இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சுரேஷ்குமார் மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற அன்பான உற்சாகமான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு காஞ்சிபுரத்தில் இருந்து தனலட்சுமி பரசுராமன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பூனாகல ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாங்ஸ் எல்லாம் சூப்பர்மா, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா, நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. வெட்டுவலை லோனக் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கை கடைசி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வியோ இறந்து மலர் வந்திருக்கிறாங்க.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோட பாரா எஸ்டேட் சிவகுமார் இருந்திருந்தாங்க. அபிஜானு, ரியா, சத்யா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கரோலினா அறி வந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். ரத்னபுரி விமலா தேவி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளின் ஆரி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புசலாவில் இருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. குறிஞ்சக்கிணி அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசுர்தீன், நூர்ஜகான், அன்வர், அதே போல ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பெர்னாட்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளினா லிலித்தன் வந்திருக்கிறாரு. சிவானிமா வணக்கம். கந்தப்பளை ஜோன் சித்ரன் வந்திருக்கிறாங்க. மல்லிகா நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் சாங் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி ரோஷன் முகமட் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரோஷன். அதே போன்று வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். பின்னோயா ரொசல்ல ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களை இணைகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் ராஜன் மற்றும் மனைவி புவனா, மகள் சஞ்சனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்திரரேகா வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவில் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெதமூலிலிருந்து ஹரிஹரன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை நாவல்பட்டி மேரி வந்திருக்கிறாங்க. பௌல்வின் மற்றும் மேரி அனுஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஹரி பிரகலாதன் வந்திருக்கிறாங்க. அப்பத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். வத்திலிருந்து ஐயா கண்ணன் வந்திருக்கிறாங்க. குணசீலன், சேம்குமார், ஈடன், செல்வராம் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மெஸ்கிலியால இருந்து பிரவுன் சீக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கல்கிவத்த ஆனந்தன் வந்திருக்கிறாங்க. அதே போல மனைவி ஜெயந்திக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாவனல்ல நிஷா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல விஓஎல் வந்து மலர் வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. கெம்பின் வந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கென்னி பன்வியிலிருந்து ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதாக சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு நவூமி வந்திருக்கிறாங்க. இதேவேளை சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பட்டங்களிலிருந்து சந்தியா வந்திருக்கிறாங்க. தெய்வ வீட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களும். கிணவர் கருணாகரன், மகள் நிரோஷா, வாணி, மகன் ரிமோக் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதோக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதில் கஸ்கின் லாசரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெம்பின் பகவந்தலாவிலிருந்து சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. மோகன ராமேஸ்வரி மனைவி மற்றும் பபிஷாலினி, சசிதன், இளம்பதனி, அமச்சந்திர மலர் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ருவான்விலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு கிரியல்ல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. அதே போல புதிய மலர் வந்திருக்கிறாங்க. பணவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் அந்த நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக யஷ்வத் வந்திருக்கிறாரு. இதுவரை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பிந்தனிய வசந்தி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வழக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தா அன்புசங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வாசந்த மெகமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

நடுநிலை கண்ணோட்டம் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதனிடத்தில் நெல் கொள்வனவுக்கு நிர்ணய விலை ஒன்றை நிர்ணயிப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள், பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல், அதனிடத்தில் அரசியலமைப்பை திருத்த அரசு முயற்சி செய்கிறது என்பதான செய்தியோடு, புதிய கடற்படை தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம். எரிபொருள் விலை குறைப்பு குறித்தான விடயம், அதனிடத்தில் கொத்துரொட்டி உணவக உரிமையாளர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், டெங்கு நிலைமை எல்லை மீறினால் சர்ச்சைக்கு சிகிச்சைக்கு நெருக்கடி என்பதாக மற்றும் ஒரு செய்தி தரப்படுகிறது. லொத்தர் சபை முன்னாள் தலைவர் கைதாகி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே நேரம் தனியார் துறையில் தொழிலாளர்கள் பெரும் பற்றாக்குறை இருப்பதாகவும் 400,000 வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இங்கு வேலை என்பதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்திருக்கிற செய்திகளும் இவ்வாறு தரப்படுகின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். பிரதானமாக நேற்றைய தினம் ஐயப்பிரதிகள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதன்போது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அதனிடத்தில் இதுவரை நாட்களிலும் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற நடவடிக்கைக்கு ஜனாதிபதி வழங்கியிருக்கிற பங்களிப்பு குறித்து அவருடைய பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தியாக அமையப்பிறகு இது குறித்து நாங்கள் முதலில் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் IMF பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றன. அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதை நோக்கி இருக்கிறது. இதனத்தில் தினகரன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை கொண்டு வந்திருப்பதை காணலாம். நாட்டின் பொருளாதார முயற்சிக்கான அடுத்தகட்ட நடவடிக்கைகள், சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும், IMF தூதுக்குழுவினர் ஜனாதிபதியிடம் உறுதியளிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதேநேரம் அரச மறுசிறப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன. அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. விதேச சஞ்சித்தர் ஸ்கிரீம துர்வலய IMF-த்தின் ரஜேட்ட யோஜனாவலியாக் என்பதான செய்தி, அதாவது வெளிநாட்டு நாணயங்களை சேர்ப்பதில் வெளிநாட்டு செலாவணியை இணைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிற, அதற்காக அரசாங்கத்துக்கு ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் இவ்வாறு பல்வேறு வழிகளில் தலைப்புச் செய்திகளாக தரப்படுகின்றன. பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்து வலுவான, நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடைவதற்கு அரசு மறுசீரமைப்புகளுடன் உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு வலியுறுத்துகிறது. நாணய நிதியத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் இலங்கையை மேற்கொண்டுள்ள உறுதிமொழிகளின் முன்னேற்றம், விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் 7 மீளாய்வு தொடர்பான நாணய நிதிய குழுவின் அடுத்த கட்ட பயணத்தின் போது அதிகாரப்பூர்வமாக பதிப்பாய்வு செய்யப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தலைவர் இவான் பாப் ஜியோர்ஜியோ தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணயத்தின் குழு தலைவர் எவான் பாப் ஜியோர்ஜியோ தலைமையிலான குழு June 24 to 30 வரை நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தது. இந்த விஜயத்தின் அண்மைய மொத்த பொருளாதார முன்னேற்றங்களையும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்பு முன்னேற்றங்களையும் பிரதானமாக ஆராய்ந்திருக்கிறது. விஜயத்தின் நிறைவில் பாப்பியோ ஜியூ வெளியிட்ட அறிக்கையில், மத்திகளுக்கு போர் நிலைமை இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்தில் 1.6% இருந்த ஆண்டு அடிப்படையிலான பணவீக்கம், எரிசக்தி விலை உயர்வை தொடர்ந்து மே மாதத்தில் 5.5% உயர்ந்தது. சுற்றுலா பயணிகளின் வருகை வளர்ச்சி மந்தமானதோடு மொத்த சர்வதேச கையிருப்பு சேமிப்பு வளர்ச்சியும் குறைந்தது. இந்த நிலைமையை எதிர்கொள்ள இலங்கை மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால், அதாவது 100 basis points உயர்த்தியதோடு மைக்ரோ எச்சரிக்கை நடவடிக்கையும் அமுல்படுத்தி இருக்கிறது. அதேவேளை அரசாங்கம் எரிபொருள், மின்சாரம், உர மானியங்கள் மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பண உதவிகளை உள்ளடக்கிய தற்காலிக நிவாரண திட்டத்தை அரசின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இன்னும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நீடித்தாலும் உலகளாவிய மூலப்பொருள் விலைகளின் அண்மைய சரிவு வெளிநாட்டு அழுத்தங்களை ஓரளவு குறைத்துள்ளதாக நாணய நிதியம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. இதனிடம் இலங்கையின் பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்தவும், நிதி மற்றும் வெளிநாட்டுத்துறை நிலைத்தன்மையை பேணவும் மறுசீரமைப்பு பயணத்தை தொடர்வது மிகவும் அவசியம் என்றும் IMF கூறுகிறது. 2026 நிதிக் கொள்கையில் தளர்வு வழங்கப்பட்ட பின்னர் 2027 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% அடிப்படை இருப்பு மீண்டும் அடைவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக நாணய நிதியம் குறிப்பிடுகிறது. வரி செலுத்துதல் ஒழுங்கை மேம்படுத்துதல், வரி அடித்தளத்தை விரிவுபடுத்துதல், அரசு பொது நிதி மேலாண்மையை வலுப்படுத்துதல், செலவின நிலுவைகள் மீண்டும் உருவாகுவதை தடுப்பது போன்ற நடவடிக்கைகள் தொடரப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது.
மேலும் தித்வா புயலுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கான செலவினங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தடைகளை நீக்குவது அவசியம் என்றும் நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் வரிசனப்புகளை விரைவுபடுத்துவதும் செலவு மீட்பு அடிப்படையிலான எரிசக்தி விலை நிர்ணயத்தை தொடர்வதும் நிதி அபாயங்களை குறைப்பதற்கு முக்கியமானதாகும். அதே நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பதற்காக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இலக்கு அடிப்படையிலும் போதுமான அளவிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். இலங்கையின் கடன் மறுசரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகத்தின் திறன்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும். இது பொறுப்பான கடன் முகாமைத்துவத்தை ஊக்குவிக்கவும் உள்நாட்டு கடன் சந்தைகளை மேம்படுத்தவும் எதிர்காலத்தில் சர்வதேச மூலதன சந்தைக்குள் இலங்கை மீண்டும் நுழைவதை ஆதரிக்கவும் உதவும். உலகளாவிய நிச்சயமற்ற சூழ்நிலையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பணவியல் கொள்கை எச்சரிக்கையுடனும் தரவு அடிப்படையிலும் நெகிழ்வாகவும் இருக்க வேண்டும். வெளிநாட்டு அதிர்ச்சிகளுக்கு எதிராக பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துவதற்கு மாற்று விகித நெகிழ்வுத்தன்மை அவசியம். வெளிநாட்டு நாணய சந்தையில் தலையீடு அதிகப்படியான விலையேற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. அத்துடன் செலுத்தல் சமநிலை தொடர்பான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட வேண்டும். செயற்பாட்டு அபாய முகாமைத்துவம், இணைய பாதுகாப்பு, பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாத நிதி தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்த வேண்டும். அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்து வலுவான, நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு அரசு மறுசனமைப்புகள் உறுதியுடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வரியமைப்பின் செயற்திறன் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துதல், வர்த்தகத்தை தாராளமயமாக்குதல், தொழிலாளர் சந்தை தடைகளை நீக்குதல், முதலீட்டை ஈர்க்கும் வகையில் வணிகச் சூழலை மேம்படுத்துதல் போன்ற துணிச்சலான மறுசனப்புகள் அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வின் போது இலங்கையின் திட்ட முன்னேற்றம் அதிகாரப்பூர்வமாக மதிப்பிடப்படும் என்றும் அந்த நாணயக்குழுவின் விஜய திகதிகள் பின்னர் அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்புகள் நாணய நிதியத்தின் குழு தனது விஜயத்தின் போது சில உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்தது என்றும் ஜனாதிபதியும் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான குமார் திசாநாயக்க, பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய, தொழிலமைச்சரும் நிதி திட்டமிடல் துணை அமைச்சருமான பேராசிரியர் ஜெயந்த பெர்னாண்டோ, இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் பி நந்தலால் வீரசிங்கே, கருவூல செயலாளர் ஹர்ஷித சூரிய பெருமை, ஜனாதிபதி மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கொம்புவ, டிஜிட்டல் பொருள் தலைமை பொருளாதாரத்துக்கான ஜனாதிபதி தலைமை ஆலோசகர் டாக்டர் ஹான்ஸ் விஜய் சூரிய, அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கியின் மூத்த அதிகாரிகள், தனியார் துறை, சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்திருக்கிறது என்பதை ஒரு அறிக்கையாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே நேரம் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போதும் முக்கியமான விடயங்கள் பற்றி பேசப்படுகிறது. அதாவது பொருளாதார முயற்சியின் பலன்கள் நேரடியாக மக்களை சென்றடைவதற்கு வழிவகுப்பதே அரசாங்கத்தின் இறுதி நோக்கம் என்பதை ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தலைமையிலான ஐஎம்எஃப் தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவை சந்தித்திருந்தார்கள். இதன்போது பொருளாதார மீட்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் மீளெழுச்சி திறன் ஆகியவற்றை நாணய நிதிய தூதுக்குழுவினர் பாராட்டி இருக்கிறார்கள். கடந்த 24 முதல் 30 வரை ஐஎம்எஃப் தூதுக்குழுவினர் கொழும்புக்கு மேற்கொண்ட விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த விஜயத்தின் போது அண்மைக்கால பேரண்ட பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் செயல்படுத்தப்படும் சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அரசாங்கம் பொருளாதாரத்தை வழிநடத்தும் விதம் சர்வதேச நாணய நிதியத்தின் பெரும் பாராட்டை பெற்றதோடு ஐஎம்எஃப் ஆதரவு திட்டங்களை செயல்படுத்தும் ஏனைய பல நாடுகளை விட இலங்கை அதிக முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தொடர்ச்சியான வெளிப்புற அதிர்ச்சிகளை மத்தியிலும் பேரண்ட பொருளாதார சீரத்தன்மையை பேணுவதற்கும் சீர்திருத்த திட்டங்களுக்காக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கும் தூதுக்குழுவினர் அரசாங்கத்திற்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்தார்கள். பொருளாதாரம் மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் அடுத்தகட்ட நடவடிக்கைகளுக்கு தங்களது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் உறுதியளித்திருக்கிறார்கள். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நீடிக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் கீழ் 7வது மீளாய்வின் போது இலங்கையின் திட்ட செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இத்திட்டத்தின் கீழ் இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டிய இனிய பொறுப்புகள் இந்த மீளாய்வுக்கு முன்னர் பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள வெளிப்புற சவால்களை வெல்வதற்கும் நிதி மற்றும் வெளிப்புற ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் மீளெழுச்சி திறனை வலுப்படுத்துவதற்கும் அதேபோல் நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் சீர்திருத்த செயல்முறையின் வேகத்தை தொடர்ந்து பேணுவது இன்றியமையாது என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதேவேளையில் பொருளாதார மீட்சியின் பலன்கள் நேரடியாக மக்களை சென்றடைவதற்கு வழிவகுப்பதே அரசாங்கத்தின் இறுதி நோக்கம் என்று ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருக்கிறார். பொருளாதார வளர்ச்சியை மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். இத்திட்டத்தை செயற்படுத்துவதில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக்க, அமெரிக்காவின் வரி கொள்கைகள், தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழலை உள்ளிட்ட வெளிப்புற அதிர்ச்சிகளால் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் பேரண்ட பொருளாதாரம் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததோடு நாட்டை மீட்சிப் பாதையில் உறுதியாக கொண்டு செல்வதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மேலும் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலமே எஞ்சியுள்ள நிலையில் இத்திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாகவும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பலன்கள் அனைத்து பிரஜைகளையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். நீண்ட கால நிலையான பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுகோள்களுக்கு இடங்குவது அவசியம். மேலும் மக்கள் மீது தேவையற்ற சுமைகளை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு அதிகபட்ச பலன்களை வழங்கும் வகையில் அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணயத்திற்கும் இடையே நிலவும் நெருக்கமான மற்றும் சாதகமான உறவை ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்கே இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார். இத்திட்டத்தை செயல்படுத்தும் ஒட்டுமொத்த காலப்பகுதியிலும் இருதரப்பினரும் குறிப்பிடத்தக்க நெகிழ்வுத்திறமையை காட்டியுள்ளதாகவும், அந்த பரஸ்பர புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு காரணமாக சீர்திருத்த திட்டத்தை எந்தவொரு தடையுமின்றி சுமூகமாக முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்போது இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கும், நாட்டில் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சுவீச்சத்தை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கான இருதரப்பினரதும் அர்ப்பணிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுவே பிரதானமான செய்தியாக அமைகிறது. ஐநா மக்கள் தொகை நிதிய பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவலையும் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஐஎப் பிரதிநிதிகளுடனான சந்திப்பினை அடுத்து ஐநா சபையினுடைய மக்கள் நிதிய பிரதிநிதிகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியத்தின் பிரதிநிதிகள் ஹரணி அமரசூரியவை இவ்வாறு சந்தித்த போதும் அவர்களை வரவேற்ற பிரதமர் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளில் அந்த அமைப்பு வழங்கி வரும் தொடர்ச்சியான பங்களிப்பையும் ஆதரவையும் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து அவர்களின் கலந்துரையாடலின் போது பாலின அடிப்படையிலான வன்முறைகள் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக இருந்து வருவதாக சுட்டிக்காட்டிய இந்த பிரதிநிதிகள் இப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான விரிவான கொள்கை ரீதியான தீர்வுகளை உருவாக்குவதில் தமது அமைப்பு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை விளக்கி கூறியிருக்கிறார்கள். இலங்கையின் பல முக்கிய குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ள போதிலும் அந்த சாதனைகளை தக்க வைப்பதும் அவற்றை மேலும் முன்னெடுத்துச் செல்வதும் அவசியமாகும் என்றும் பிரதமர் குறிப்பிடுகிறார். ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குதல், நன்கொடையாளர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் குறிப்பாக இளம் தலைமுறையிடையே இனப்பெருக்க ஆரோக்கிய சேவைகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தி இருக்கிற நிகழ்வில் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கலாநிதி ஷாஷா புடிரோசோ உள்ளிட்ட முக்கியமான பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது பிரதான தகவலாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. முதலீட்டு சபைக்கு புதிய தலைவர் நியமனம் என்பதான செய்தி. இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் ஜனாதிபதி சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமோ ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்கேவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் ஏனைய உறுப்பினர்களாக விஷ் கோவிந்த் சாமி, ஹர்ஷனி ரந்திலிகம, மங்கள கருணாரத்னம் மற்றும் ஏ கே விமலேந்திர ராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி கலாநிதி நந்திகேசனத் குமார் நாயக்க நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இவ்வாறு கையளித்திருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல், புதிய கடற்படை தளபதியாக டேமியன் பெர்னாண்டோ நியமனம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. பல்வேறு பத்திரிகைகளும் இது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இங்கே கடற்படையின் பதவிநிலை பிரதானியாக கடமையாற்றிய ஒரு அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவுக்கு வைஸ் அட்மிரல் பதவிக்கு பதவியுறவு வழங்கப்பட்டு இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் அவரை நியமித்திருக்கிறார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி கலாநிதி நந்திகேசனத் குமார் நாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்திருக்கிறார். இந்த நியமனமானது இன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதோடு தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் காஞ்சனபனா பானுகுட ஜூலை 1ஆம் தேதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். வெண்ணப்பூ புனித ஜோசப் வாஸ் வித்யாலயத்தில் கல்வி கற்ற டேமியன் பெர்னாண்டோ 1991ஆம் ஆண்டில் இலங்கையின் கடற்படையின் 21வது ஆட்சியர்ப்பின் கீழ் நிறைவேற்றப் பிரிவின் கெடட் அதிகாரியாக இணைந்து கொண்டார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் தனது அடிப்படை கடற்படை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் 1993ல் சப் லெப்டினண்டாக நியமிக்கப்பட்டார். 35 வருட கால தனது சிறப்பான கடற்படை சேவையிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு தொழில்முறை மற்றும் விசேட பயிற்சினர்களையும் வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ பூர்த்தி செய்திருக்கிறார். அவர் ரணசூர உத்தம சேவா ஆகிய பதக்கங்களை பெற்றுள்ளதோடு அவரது தொழில்முறை திறன், செயற்திறன் மற்றும் அரிய சேவை பங்களிப்பை பாராட்டி 6 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கை கடற்படை தளபதிகளினால் பாராட்டு பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. டேமியன் பெர்னாண்டோ ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான முதுமானி பட்டத்தையும், லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகளுக்கான முதுமானி பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் அட்மிரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் கடற்படை தளபதி காஞ்சன பானகுட என்பதான இன்னும் ஒரு செய்தியும் தரப்படுகிறது.
இலங்கை கடற்படையினுடைய 26வது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகுட அட்மிரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய ஜனாதிபதி ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மாணவன்குமார் ஜனநாயக்க கடற்படை தளபதியான வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகுடவை நேற்று முதல் அட்மிரல் பதவிக்கு உயர்த்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையின் 26வது கடற்படை தளபதியாக கடந்த 2024 டிசம்பர் 31ஆம் தேதி பொறுப்பேற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சன பானுகுட நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அட்மிரல் பதவிக்கு உயர்வுபெற்றதைத் தொடர்ந்து நேற்று கடற்படை தலைமையகத்தில் கடற்படை மரபின்படி கடற்படை தளபதிக்கு வழங்கப்படும் சிறப்பு மரியாதை அணிவிப்பின் மூலம் உரிய ராணுவ மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக அவருக்கு அட்மிரல் பதவி வழங்கி அவர் இப்பொழுது ஓய்வு பெறுகிறார். இதே நேரத்தில் புதியதொரு கடற்படை தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. எனவே டேமியன் பெர்னாண்டோ புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மிக பிரதானமாக இந்த தகவல் பற்றி நாம் அறியும் போது, தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்க்கும் சுற்றறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் பல்கலைக்கழக விரிவாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் என்பதான தகவல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அரசாங்கம் புதிதாக வெளியிட்டுள்ள தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான சுற்றறிக்கையை இடைநிறுத்தி திருத்த வேண்டும், தவறினால் பல்கலைக்கழக விரிவாளர்கள் கல்வித்துறைக்காக தங்கள் சேவையை தொடர்வது குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைந்திருக்கிறது. ஊடகங்களிடம் பேசிய ஃபுட்டாவின் ஊடக பேச்சாளர் சாருதத்த இளங்கசிங்க இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் அரசு பரீட்சை வினாத்தாள்களை தயாரித்தல் மற்றும் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றில் ஈடுபடும் பேராசிரியர்கள் அந்த தகவலை பாடசாலைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என நிபந்தனை இந்த சுற்றறிக்கையை அறிமுகப்படுத்துவதாக குறிப்பிடுகிறார். விரிவாளர்களுக்கிடையிலேயே கூட இத்தகைய அடையாளங்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களை வெளிப்படுத்த கட்டாயப்படுத்துவது தேசிய பரீட்சைகளின் ரகசிய தன்மையை நம்பகத்தன்மையும் பாதிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். இந்த நடவடிக்கை பல்கலைக்கழக விரிவாளர்களின் பிள்ளைகள் பாடசாலைகளில் அனுமதிக்கப்படுவதை நடைமுறையில் கட்டுப்படுத்துவதாகவும் இது கல்வி சமூகத்தினரிடையே தீவிர கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இளங்கசிங்க சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை உடனடியாக இடைநிறுத்துமாறும் தகுதிகான அலுவலர்களை திருத்திய பின்னரே அதனை மீண்டும் வெளியிடுமாறும் வலியுறுத்தி ஃபுட்டா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இது செய்யப்படாவிட்டால் பல்கலைக்கழக விரிவாளர்கள் கல்வித்துறைக்கான சேவையை தொடர வேண்டுமா என்பது குறித்து நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். ஜனாதிபதி இதில் தலையிட்டால் ஒரு வாரத்துக்குள் எங்கள் முடிவை அறிவிக்க முடியும் என்று இளங்கசிங்க இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தரம் ஒன்றுக்கும் மாணவர்களை சேர்க்கும் சுற்றறிக்கையை வாபஸ் பெறப்பட வேண்டும் என்பதான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இப்போது பஸ் கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. பஸ் கட்டணம் 15% உயர வேண்டும் வலியுறுத்துகின்றனர் தனியார் பஸ் உரிமையாளர்கள் என்பதான செய்தியும், தேசிய பஸ் கட்டண கொள்கையின்படி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 20% கட்டண உயர்வு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் தற்போது அது 15% அல்லது 17% அளவுக்கே இருக்கும். எனவே எங்களுக்கு குறைந்தபட்சம் 15% கட்டண உயர்வு வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிடுகிறார். தேசிய பஸ் கட்டண கொள்கையின்படி போதுமான கட்டண உயர்வு வழங்கப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த தேசிய கொள்கையிலிருந்து விலக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரால் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் டீசல் விலையை இன்று இரவுதான் குறைக்க வேண்டும். இந்த கட்டணத்தை எப்படி நிர்ணயிக்கிறார்கள் என்பதை அறிய நாங்கள் கலந்துரையாடலை கூறியிருந்தோம், ஆனால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எங்களுக்கு சந்திப்பை வழங்கவில்லை. அரசாங்கம் டீசலை அதிக விலைக்கு வாங்கியதையும் நாங்கள் அறிவோம். உண்மையில் டீசலை 510 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டும். அச்சத்தின் காரணமாக அதிக விலைக்கு வாங்கியதால் அந்த இழப்பு இன்னும் தொடர்கிறது. இந்நிலையில் கட்டண திருத்தம் குறித்த முடிவை எங்களுக்கு தெரிவிக்குமாறு தொடர்ந்து கூறினோம், ஆனால் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமுலாகும் பஸ் கட்டணத்தை இதுவரை அறிவிக்கவில்லை. அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கல் இருக்கிறது. பஸ் கட்டண உயர்வு 20% அதிவாகிவிடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் நேற்று அறிவிக்க வேண்டிய எரிபொருள் விலை சூத்திரத்தை நேற்று முன்தினம் அமல்படுத்தி அதன் மூலம் கட்டண உயர்வு 20%யும் கட்டாயமாக குறைத்து பின்னர் பஸ் கட்டணத்தை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மோசடி குறித்து நாங்கள் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம். எங்களை புறக்கணித்து பஸ் கட்டணத்தை அறிவிக்க முயற்சிக்கிறார்கள். இதன் மூலம் 2.8% கட்டண உயர்வு குறைகிறது. 20% பஸ் கட்டண அதிகரிப்பு இடம்பெற வேண்டியிருந்தது. ஆட்சிக்கு வந்த போதும் மோசடி செய்தார்கள். இப்போதும் பஸ் உரிமையாளர்களை ஏமாற்றுகிறார்கள், அனைவரையும் ஏமாற்றுகிறார்கள். எங்களுக்கு குறைந்தபட்சம் 15% கட்டண உயர்வு வேண்டும். குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை இருக்க வேண்டும். பஸ்கள் டீசலால் மட்டும் இயங்குவதில்லை. எப்படி பார்த்தாலும் அரசாங்கம் எங்களை பாதிக்கும் வகையில் தான் செயல்படுகிறது. இந்த அரசை நடத்துவதற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள். அரசாங்கம் இன்னும் தாங்கள் தான் சரி என்று நினைக்கிறது. தேசிய பஸ் கட்டண கொள்கையின்படி எங்களுக்கு உரிய அளவு கட்டண உயர்வு வழங்கப்படாவிட்டால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். நீதிமன்றத்தை நாடி தேசிய பஸ் கட்டணத்தை கொள்கையிலிருந்து விலக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான கருத்து இவ்வாறு
கிமுனு விஜயரத்னவினால் குறிப்பிடப்பட்டிருப்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான செய்தியாக அமைகிறது. எனவே டீசல் விலையை முன்னரே குறைத்து அரசு எங்களை ஏமாற்றிவிட்டது என்பதான ஒரு குற்றச்சாட்டினைத்தான் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதநேரம் இன்னும் ஒரு தகவல் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. கட்டணங்கள் ஒருபோதும் குறைக்கப்படாது. ஓட்டோ பாடசாலை வேன் சங்கங்கள் அறிவிப்பு என்பதான செய்தி. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் முச்சக்கர வண்டி வாடகை கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என அந்த சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இரண்டு வகையான பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை குறைப்பதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையிலேயே அவர்களால் இது பற்றிய கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டது. ஓட்டோ பாடசாலை வேன் சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பாக இதனை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாயால் குறைக்கப்பட்டு 414 ரூபாயாகவும் ஒரு ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாயால் குறைக்கப்பட்டு 382 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதேவேளை ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளையும் மண்ணெண்ணெய் விலையை மாற்றமின்றி அப்படியே பேணப்படும் என கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டிருந்தது. எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் வாகன உதிரிப்பாகங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதன் காரணமாக தம்மால் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது என அகிலங்கை பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் அலிச்சந்திர சிறி கருத்து தெரிவிக்கும் போது, டீசல் விலை 25 ரூபாயால் குறைக்கப்பட்டதால் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்களும் குறையும் என அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். கட்டணத்தை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறார்கள், ஆனால் குறைக்கும் போது குறைப்பதில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் எங்களால் கட்டணத்தை குறைக்க முடியாது, ஏனெனில் 1100 ரூபாயாக இருந்த கச்சா எண்ணெய் 1500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. டயர்களின் விலை 600 ரூபாயால் அதிகரித்துள்ளது. உதிரிப்பாகங்களின் விலைகளும் அவ்வாறு அதிகரித்துள்ளன. எனவே எங்களது கட்டணங்களை குறைக்க வேண்டும் எனில் அரசாங்கம் தலையிட்டு இந்த அதிகரித்த விலைகளையும் குறைத்து தர வேண்டும். இல்லையெனில் எங்களால் கட்டணங்களை குறைத்து இந்த சேவையை தொடர்ந்து நடத்த முடியாது. மற்ற பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் இந்த நேரத்தில் எங்கள் கட்டண திருத்தம் செய்ய முடியாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதே ஓட்டோ அதனிடத்தில் பாடசாலை வேன் சங்கங்கள் அறிவித்திருக்கிற கருத்தாக அமையப்பெறுகிறது. ஒரு பக்கம் பஸ் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இருக்கிறது. குறைந்தபட்சம் 15% இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஓட்டோ பாடசாலை வேன் சங்கங்கள் அறிவித்திருக்கிறபடியும் கட்டணங்களை ஒருபோதும் குறைக்க மாட்டோம், அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எனவே இப்போது இருக்கிற நிலையிலிருந்து நாங்கள் பெட்ரோல் விலை குறைந்தது என்பதற்காகவும் டீசல் விலை குறைந்தது என்பதற்காகவும் நாம் எமது விலையில் குறைப்பு செய்ய போவதில்லை என்பதாகவே இந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எரிபொருள் விலை குறைப்பு போதாது, கிவ்வார் முறையை நீக்கவும் ரவிகருணாநாயக்க எம்பி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. எரிபொருட்கள் தற்போது கட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதால் கிவ்வார் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதேநேரம் உலக சந்தையில் குறைவடைந்திருக்கும் எரிபொருட்களின் கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானதல்ல என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகருணாநாயக்க நேற்று கொழும்பு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபற்றி இவர் கூறும்போது, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அரசாங்கம் நேற்று நள்ளிரவு முதல் குறைத்துள்ளதையும் 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாவாலும் 1 லிட்டர் டீசல் 20 ரூபாவாலுமே குறைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள வீதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை, ஏனெனில் உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எமது நாட்டிலும் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டதையும் அதனால் தற்போது உலக சந்தையில் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நிச்சயமானால் அவ்வாறு இடம்பெறவில்லை. அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் தனது செலவுக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையிலேயே சந்தையில் எரிபொருட்கள் விலையை நிர்ணயிக்க வேண்டும். அந்த சந்தை விலை செலவுக்கு குறிப்பிட்டதொரு வீதம் சேர்த்தே ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நட்டம் ஏற்படாத வகையில் விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அதனால் அரசாங்கம் தற்போது நாணய நிதியம் தெரிவித்துள்ளதன் பிரகாரமா செய்கிறதா இல்லையா, அவ்வாறு செய்யும் போது முறையற்ற லாபம் பெற்றுக் கொள்ளவும் முடியாது, அதுநேரம் நட்டப்படவும் முடியாது. இதுதான் சரியான நிலைமை என்றாலும் சரியான தகவல் எமக்கு சமர்ப்பிக்கப்படாததால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்கள் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இங்கு விலை குறைவடையவில்லை என்றே எமக்கு தெரிவிக்க முடியும். அதேநேரம் நாட்டுக்கு எரிபொருள் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டால் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனால் எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் கிவ்வார் முறையில் எரிபொருளை விநியோகிக்க தீர்மானித்தது. ஆனால் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரிபொருள் கிடைப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதனால் கிவ்வார் முறையை அரசாங்கம் நீக்க வேண்டும் என்பதான கோரிக்கையினை அவர் இவ்வாறு விடுத்திருக்கிறது. ரவிகருணாநாயக்க எம்பி விடுத்திருக்கிற முக்கியமான கருத்தாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் எரிபொருள் விலை சூத்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அரசாங்கத்திடம் சம்பிக்கிறனவுக்க ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். அவர் கூறுவதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, எரிபொருள் விலை சூத்திர நிர்ணயத்தை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் முழு பயனையும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்பதுவே அவருடைய குற்றச்சாட்டாக அமைகிறது.
நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகி சாட்சியம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றுள்ள உடல் மோசடி தொடர்பில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தேன். இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற நிலக்கரி இறக்குமதி மோசடிகள் தொடர்பில் விடயங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அரசாங்கம் கடந்த கால அரசாங்களையும் குற்றவாளியாக்குவதற்கு முயற்சிக்கிறது. 2025 மற்றும் 26 ஆண்டுக்கான கொள்வனவு செய்யப்பட்ட நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட போது மோசடி இடம்பெற்றுள்ளதை தேசிய கணக்காய்வாளர் நாயக அலுவலகமும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதுகுறித்து எந்தவித விசாரணைகளும் இதுவரை நடைபெறவில்லை. சிங்கப்பூர் நாட்டின் விலைச்சொட்டெண்ணுக்கு அமைவேகவே எரிபொருள் விலையை தீர்மானிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் தற்போது ஒரு லிட்டர் பெட்ரோலை 220 ரூபாவுக்கும் ஒரு லிட்டர் டீசலை 230 ரூபாவுக்குமே வழங்க வேண்டும் என்பதை சம்பிக்கிறனவுக்கனுடைய கருத்தாக அமைகிறது. இதுநேரம் நிலக்கரி ஊழல் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதாக அஜித் வி பிரராம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி 15 செய்தியை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மற்றும் மிக மோசமான நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் வி பிரராமுடைய கோரிக்கையாக அமைகிறது. நாட்டின் பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் புதிய சான்றுகளுடன் கூடிய சத்திய கடதாசி சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி சுற்றுச்சூழலையும் நாசமாக்கி இந்த பாரிய நிலக்கரி ஊழல் குறித்து நாம் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அதன் விளைவாகவே அதற்கு பொறுப்பான அமைச்சர் குமார் ஜெயக்குடி மற்றும் அமைச்சர் செயலர் ஆகியோர் பதவி விலகை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்களுக்கான எமது கடமையை நிறைவேற்றியவர்களின் அடிப்படையில் இந்த ஊழல் தொடர்பான முதற்கட்ட சாட்சியங்களை நாம் ஏற்கனவே ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த சான்றுகளை சத்தியகடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு எமக்கு விடுத்து அறிவித்திருக்கமையே எமது புதிய நிலைப்பாடுகள் மற்றும் கூடுதல் விவரங்கள் அடங்கிய சத்தியகடதாசி இன்று நாம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பித்திருக்கிறோம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். ஆலை உரிமையாளர்களுக்காகவே அரசு ஊழியர்களுக்கு அரசு திட்டம் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டின் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தம் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலன்களுக்காகவே என ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித்தே இவ்வாறு தெரிவிக்கிறார். இன்று நாட்டின் அரசு சந்தையை தீர்மானிப்பது அரசாங்கம் அல்ல, மாறாக பெரும் ஆலை அதிபரான டெட்லி சிறிசேனவின் விலை சூத்திரமே. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிருசம்பா அரிசியின் நியாயமான விலைக்கு வழங்க முடியும். இருப்பினும் கிலோ ஒன்றின் விலை 360 ரூபாய் என்ற விலையிலேயே சந்தையில் விற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. கீரிசம்பாவின் உண்மையான கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாக இருக்கும்போது ஆலை உரிமையாளர்களின் லாபத்துக்காக அதனை 360 ரூபாவுக்கு அனுமதிக்க வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதாரண நுகர்வோர் மற்றும் சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் மாத்திரம் பயனடைந்து வருகிறார்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறு சிறு சலுகைகளை எதிர்பார்த்தே தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இருப்பினும் இன்று மக்களுக்கு கிடைத்திருப்பது சலுகைகள் அல்ல, மாறாக அதிக விலையிலான டட்லி சிறிசேனவின் அரிசி மட்டுமே ஆகும். தற்போது அரசாங்கத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் உள்ள போதிலும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் விநியோகிக்காமல் விலங்கு உணவு தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதாக இந்த செய்தியை அமையப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. நெல் கொள்வனவுக்கு நிர்ணய விலை என்பதான செய்தியும் சிறுபோக நெல் கொள்வனவுக்கான நிர்ணய விலை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 1 கிலோ நாடு நெல் 120 ரூபாய், சம்பா நெல் 130 ரூபாய் மற்றும் கீறு சம்பா நெல் 140 ரூபாய் என்ற அடிப்படையிலும் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவிக்கிறார். அதேபோன்று தற்போது இருப்பிலுள்ள நெல் தொகை நுகர்வோருக்கு விநியோகிக்க வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தியும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மத்திய வங்கி திரைச்சேரிகளுக்கு இடையிலான கொள்கை முரண்பாடு இறுதி அறிக்கை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாக அரசாங்க நிதி பற்றி குழு தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கிற கருத்தாக இது அமைகிறது. மத்திய வங்கி மற்றும் திரைச்சேரி ஆகிய இரு முக்கிய நிறுவனங்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள கொள்கை முரண்பாடுகளை ஆராய்ந்து தயாரிக்கப்பட்ட அரசாங்க நிதி பற்றிய குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அந்த குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கிறார். இந்த குழுவின் விசாரணை அமர்வுகள் அனைத்தும் முழுமையான வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட்டுள்ளதால் இது தொடர்பான காணொலி பதிவுகளும் நாட்டின் பொதுமக்களின் பார்வைக்காக விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் உறுதியளிக்கிறார். மத்திய வங்கி மற்றும் திரைச்சேரியுடன் நாங்கள் 3 கலந்துரையாடல்களை நடத்தினோம். இதன்போது அவர்கள் 2 வெவ்வேறு அறிக்கைகளை
சோர்பித்தார்கள். திரைசேரி வழங்கிய அறிக்கையில் இருந்த பல விடயங்களை மத்திய வங்கி ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாகவே மத்திய வங்கியின் அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே இந்த இரண்டு அறிக்கைகளையும் நாங்கள் ஆழமாக பகுப்பாய்வு செய்து ஒரு வரைவு அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். அந்த வரைவு தற்போது நிதிக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதனை வாசித்துவிட்டு தங்களது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். உறுப்பினர்களின் கருத்துக்கள் கிடைத்தவுடன் அந்த அறிக்கையை இறுதி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூடும்போது பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கை முறையாக சமர்ப்பிக்கப்படும். இவ்வாறான நிதி மற்றும் கொள்கை சார்ந்த விடயங்களை அவசர அவசரமாக செய்ய முடியாது. நாம் ஒன்றும் பாதுகாப்புத்துறை கிடையாது. நிதிக்குழு என்ற ரீதியில் கொள்கை ரீதியான விடயங்களை ஆராய்வதே எங்களது பணி. அங்கு என்ன நடந்துள்ளது என்பது தற்போது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்த குழுவின் அனைத்து உறுப்பினர்களது ஒப்புதலுடன் எடுக்கப்பாட்டுடன் தான் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். தலைவர் என்பதற்காக எனது தனிப்பட்ட விருப்பப்படி மட்டும் இதனை சமர்ப்பிக்க முடியாது. அனைவரது கருத்துக்களையும் பெற்று ஒரு நிற்கப்பாட்டுக்கு வந்த பின்னரே அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அங்கு பல விடயங்கள் நடந்துள்ளன. அதனை முழு நாடு மிக விரைவில் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக ஹர்ஷடி சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது நேரம் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையிட இருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். திவீன பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல், அல்லஸ் கோமிசமன் எல்லு ஜாத்திகள் ஒத்தரை ஹிட்டப்பு சபாபதி ஷாமிலாட்ட எப்ப ரட்டின் பிட்ட வீம தகனம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தேசிய லொத்தர சபையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் பணியில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தேசிய லொத்தர சபையின் முன்னாள் தலைவரான ஷாமிலா பெரேரா நேற்று இவ்வாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது அவதானிக்கத்தக்கது. அந்த வகையில் கைது செய்யப்பட்ட இவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவரை பணியில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சார்பில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சரத்னி காலிங்க இந்திர திசவினால் முன்வைக்கப்பட்ட காரணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகமே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதற்கமைய தலா 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் இங்கு இரு சரீரப்பணிகளின் அடிப்படையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்க உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சந்தேக நபரின் கடவுச்சீட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளதோடு பணியளிக்கப்பட்டதன் பின்னர் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் என்றும் சந்தேக நபருக்கு நீதவான் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே தேசிய லொத்தர சபைக்கென்று இருந்த பணியாளர்களே ரவி கருணாநாயக்கவினுடைய அலுவலக வேலைகளுக்கு திட்டமையே இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஷியாமிலா பெரேரா புதிய ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. 5 படுகொலைகள் குறித்த வழக்கில் பிள்ளையானுக்கு விளக்கமறியல் நீடிப்பு, மட்டு சிறையில் வைக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி அமைகிறது. மட்டுக்கிழப்பில் இடம்பெற்ற 5 கொலைச்சம்பங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு முதல்வர் சிவசிந்துரை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையார் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானின் அழைக்கப்படும் சந்திரகாந்தன் குடும்ப குற்றநாய் புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி கைது செய்தார்கள். இதனையடுத்து சிஐடியினர் தொடர் விசாரணையில் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 முக்கிய மனித கொலைகள் தொடர்பான ரகசிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன. வவுனத்தீவைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் காத்தான்குடியில் சுட்டுக் கொலை, வர்த்தகர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள், அந்த சம்பவத்தோடு சேர்த்து மட்டுக்கிழப்பு பிராந்தியத்தை மையமாக கொண்டு திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இதனுடன் தொடர்பட்ட காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஷிஃபான் மற்றும் முகமது ஷஹீத் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் சிஐடி கைது செய்தது. இந்த 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சந்திரவர்களுக்கு எதிராக மட்டுக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 15ஆம் தேதி சிஐடியினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைக்காக செவ்வாய்க்கிழமை விசேட அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டுக்கிழப்பு நீதிமன்றத்துக்கு பிள்ளையான் உட்பட 3 பேரையும் நீதிமன்றம் ஆஜர்படுத்தினார்கள். வழக்கை விசாரணை எடுத்துக் கொண்ட போது பிள்ளையான் தரப்பில் ஆஜராகிய சட்டத்தினர்கள் பிள்ளையானுக்கு எதிராக சீரனு தொடர்ந்த வழக்கு மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தவர் என்பதால் அவரின் நலன் கருதி அவரை மட்டு சிறைச்சாலையில் வைக்குமாறு நீதிவானிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுவரை சந்தேக நபரான முகமது ஷஹீத் தனக்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு நேரம் கேட்டதை அடுத்து நீதவான் வாக்குமூலத்தை வழங்குமாறு தெரிவித்து 3 பேரையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டதோடு பிள்ளையானுக்கு எதிராக கடந்த 2024ஆம் ஆண்டு கல்லடி பாலத்துக்கு அருகில் தனியார் காணியில் நுழைந்து வேலைகளை பிடுங்கிய சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதேவேளை பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதையிட்டு நீதிமன்றத்துக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் போலீசார் தீவிர சோதனை செய்ததோடு நீதிமன்ற கட்டிடத் தொகுதியை சுற்றி போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதோடு நேற்றைய தினம் பிள்ளையான் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்க் குற்றச்சாட்டுகள் என்றும் அனுரவின் வாயை போலவே எல்லாம் பொய் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறவே மட்டக்களப்பு நீதிமன்றத்திலிருந்து நேற்று கொண்டு செல்லப்படும் போது இதை தெரிவித்த பிள்ளையான் இது உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குமாதா என்பது பற்றிய விடயங்களையும் அவர் வெளிப்படுத்தியிருந்ததையும் நாம் காணக்கூடியதாக இருந்ததையும் அந்த வகையில் அவர் இது பற்றி கருத்து வெளியிடும் போது ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு கேட்டிருக்கிறார். உங்களுக்கு இது சந்தோஷம் தானே என்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராகவேந்திர சந்திரகாந்தன் எதிர்வரும் ஜூலை 13 விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல், கொத்துரொட்டி உணவக உரிமையாளர் பிணையில் விடுதலை என்பதான செய்தியும் தரப்படுகிறது. சமூக வலைதள பக்கங்களில் அண்மை காலமாக வெகுவாக பகிரப்பட்டு வந்த ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்களை அதன் உரிமையாளர் ஒருவர் தாக்கும் காணொலியுடன் தொடர்புடைய சமூக வலைதளங்களில் அறியப்படும் பிரபல கொத்துரொட்டி ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
சந்தை நபர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப் பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாகவும், இப்படி சந்தை நபர் கொத்துரொட்டி ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் ஆவதோடும் சமூக வலைதள பக்கங்களில் பலரால் அறியப்பட்ட நபரும் ஆவார். அண்மைய சில நாட்களில் குறித்த நபர் தனது உணவகத்தில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் பேசி தாக்கிய காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெகுவாக பகிரப்பட்டதையும், இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் மருதானை போலீசாரால் நேற்றைய தினம் இந்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் நுகேகுட நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதே. அந்த சந்தை நபருக்கு நீதிவான் பிணை வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அதுக்கமே சந்தை நபர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதே இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவல். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜெனரால் ஜானக பெரேரா காத்திற்கே வித்திகரு திவி தித்தேக் ஹைரேட்டை என்பதான ஒரு செய்தி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேஜர் ஜெனரல் ஜானக பெரேரா குண்டு தாக்குதல் ஒன்றின் மூலம் கொலை செய்யப்பட்டவர். 2008 ஆம் ஆண்டு அவருடைய எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் அவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேகவராக இருந்தவருக்கு இப்பொழுது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். அனுராதபுரம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்பதான தகவலை திவேன பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தினை இப்பொழுது உச்சநீதிமன்றமும் இதனை உறுதி செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான தகவலாக வெளியாகிறது. உச்சநீதிமன்றத்தின் ஊடாக இது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெற்ற நிலையிலேயே இந்த தீர்ப்பு இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை குற்றவாளிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல், சுபீட்சமான எதிர்காலத்துக்கு இலங்கைக்கு கனடா உதவும். கனடிய தினத்தை முன்னிட்டு உயரஸ்தானிகர் இசபல் மார்டின் என்பதான செய்தி வெளியாகிறது. கனடாவுடன் தொடர்புகளையும் பகிரப்பட்ட விளிமியங்களையும் பிரதிபலிக்கும் நாடுகளான இலங்கை மற்றும் மாலத்தீவில் கனடாவை பிரதிவப்படுத்துவதை பெருமையாக கருதுவதாகவும், கனடாவின் பங்காளிகளுடன் இணைந்து அனைவருக்கும் மிகவும் நிலையானதும் அனைத்தையும் உள்ளடக்கியதுமான சுபீட்சமான எதிர்காலத்தை மேம்படுத்துவதில் தாம் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாகவும் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான தூதுவர் உயரஸ்தானிகர் இசபல் மார்டின் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதான செய்தி தரப்படுகிறது. எனவே கனடிய உயரஸ்தானிகர் இசபல் மார்டின் இது பற்றி புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படும் கனடிய தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கனடிய கூட்டமைப்பின் 159வது ஆண்டு நிறைவை குறிக்கும் இந்நாளில் பூர்வீக குடிமக்களின் நிலங்களில் வேரூன்றிய இவ்விடத்தை தங்கள் இல்லமாக தேர்ந்தெடுத்த உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல தொழில் மக்களால் செழுமைப்படுத்தப்பட்டுள்ள இருமொழி பன்முக கலாச்சாரம் மற்றும் லட்சியத்தை கொண்ட ஒரு நாட்டை நாம் பெருமையுடன் கொண்டாடுகிறோம் என்பதாக அவருடைய நாட்டை பற்றி அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடம் வீதி விபத்துகளை குறைக்க புதிய போக்குவரத்து ஒழுங்குகள் என்பதான ஒரு செய்தி வெளியாகிறது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வேக வரம்பை மீறும் வாகனங்கள் மற்றும் சட்டவிரோத அலங்காரங்களை மேற்கொள்ளும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் பரிசோதர் ரவின் சுமணரத்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விதிமுறைகளின்படி நகர எல்லைக்குள் மோட்டார் சைக்கிள், இலகரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுக்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகமும், நகரத்திற்கு வெளியே முறையே 70 கிலோமீட்டர் மற்றும் 60 கிலோமீட்டர் வேகமும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கு 40 கிலோமீட்டர் வேகமும், அதிவேக நெடுஞ்சாலைகளில் 100 கிலோமீட்டர் வேகமும் வேக வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வனாத்தவில்லு பகுதியில் நீரில் மூழ்கி 4 சிறுவர்கள் உயிரிழப்பு என்பதான மற்றொரு செய்தி பற்றியும் பார்க்கலாம். வனாத்தவில்லு பகுதியில் படகில் பூப்பறிக்கச் சென்ற 4 பாடசாலை மாணவர்கள் எதிர்பாராத விதமாக நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வனாத்தவில்லு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரநாயக்கபுர பகுதியில் மங்களாபுரவில் உள்ள பிற்பகல் அளவில் படகில் 5 மாணவர்கள் பூ பறிப்பதற்காக சென்றபோது மூழ்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் நீரில் மூழ்கியோரில் ஒரு சிறுவன் மாத்திரம் நீந்தி கரை சேர்ந்து உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையில் காணாமல் போன இனி 4 பேர்

டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வைத்தியசாலை கட்டமைப்பு நிர்வகிக்க முடியாத அளவுக்கு நிரம்பினால் சிறந்த சிகிச்சை வழங்குவதில் நெருக்கடி ஏற்படும். அதனூடாக மரணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதன் காரணமாக தற்போதாவது விரைவான டெங்கு ஒழிப்பு பிரிவால் வழங்கப்படும் பரிந்துரைகளை கட்டாயம் பின்பற்ற மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மணில் குசுமநலத்திலக தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஜனவரி முதல் நேற்று வரையான காலப்பதில் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறித்தும் அதிகத்தில் பாதிப்பு குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. 54,000 மாறியிருக்கிறது. 54,189 பேர் வரையில் உயர்வடைந்துள்ளதாகவும் நாளாந்தம் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சரியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவிக்கிறது. சீரற்ற காலநிலையினால் தீவிரமடைந்து வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக முப்படையினர், போலீசார், அரசு நிறுவனங்கள் மற்றும் மக்கள் இணைந்து முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில வாரங்களாக சுகாதார அமைச்சின் மேற்பார்வையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சியை அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் எதிர்வரும் வாரங்களிலும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நளித ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். டெங்கு நோய் அதிகரிக்கும் காலத்தில் இருக்கும் அக்கறை நோய் நிலைமை குறைவடையும் காலப்பகுதியில் இல்லாமல் போய்விடுவதாகவும் அதிக டெங்கு பரவல் எச்சரிக்கையுள்ள 500 கிராம சேவை பிரிவுகளில் தொடர்ந்தும் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிவு பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர கருத்து தெரிவிக்கும் போது கடந்த சில நாட்களில் 1030 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் 750 வரையான இருந்த அண்ணளவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 950 தொடக்கம் 1000 வரையில் பதிவாகி வருகிறது. தமக்கு டெங்கு ஏற்படும் வரை காத்திருக்காமல் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். 4 டெங்கு வைரஸ் தெரிவுகள் இருக்கின்றன. கடந்த 3 வருடங்களாக டெங்கு வைரஸ் 3 என்ற தெரிவு அதிகமாக பரவியிருந்தது. இருந்தபோது இம்முறை டெங்கு வைரஸ் 2 என்ற தெரிவு 75% பரவு அவதானிக்க முடிகிறது. இந்த வைரஸின் தாக்கம் ஏற்பட்டால் நோயாளிகளுக்கு இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றிய அவதானத்தை செலுத்தலாம். ஹெரோயின் வைத்திருந்த ஒருவர் காயல் தண்டனை. அனுராதபுரம் வேலை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு என்பதான தகவல் வெளியாகிறது. ஹெரோயின் போதைப் பொருள் 3.04 கிராம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு அனுராதபுரம் வேலை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர் கெக்கிராவை வீதி தலாவா பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஆவார். இந்த வழக்கு 4 வருடங்களுக்கு மேலாக அனுராதபுரம் வேலை நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளரால் சந்தேகத்துக்கிடமின்றி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நேற்று உரிய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 3.04 கிராம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில். எனவே தலாவ போலீஸ் நிலையத்துடன் இணைந்த ஓ போலீஸ் பரிசோதனைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய தலாவ போலீசாரின் தலைமை போலீஸ் பரிசோதனை உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவால் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம். இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இருதயக்கே தாய்வகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை என்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிற கருத்து வழியாகிறது. நாட்டில் இதய நோய் சிகிச்சைக்கான உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் உள்ள இதயக்கே தாய்வகங்களின் எண்ணிக்கை 26 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதீச இவ்வாறு கூறுகிறார். கேத்லாப்ஸினை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் இவ்வாறு மேற்கொண்டு வருகிறது என்பதுவே அந்த தகவல். எனவே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறப்படுகிறார். தற்போது நாடு முழுவதும் 10 கெத் ஆய்வகங்கள் மட்டுமே செயலில் உள்ள நிலையில் இந்த ஆண்டுக்குள் மேலும் 16 புதிய ஆய்வகங்கள் இந்த அடிப்படையில் சேர்க்கப்பட உள்ளன. இதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். மொத்தம் 3,103 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்துள்ளதோடு இதற்கான நிதி தேசிய திரைசேரி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஜப்பானிய சர்வதேச கூட்டுறவு முகமை ஆகியவற்றின் நிதியுதவி மற்றும் சலுகை கடன்களின் மேற்கொள்ளப்பட உள்ளது. கொழும்பு, காலி மற்றும் கண்டி ஆகிய 3 முக்கிய தேசிய மருத்துவமனைகளுக்கு கூடுதலாக மட்டக்களப்பு, திருகோணமலை, மதுரை, ரத்னபுரி, அனுராதபுரம், குருநகல் மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிராந்திய மருத்துவமனைகளுக்கும் இந்த புதிய கே தாய்வக வசதிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த ஒரே வாரத்துக்குள் மட்டும் புதிய 4 கே தாய்வகங்களின் பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் இத்தகைய புதிய கே தாய்வகம் ஒன்று அமைச்சரால் நேரில் சென்று திறந்து வைக்கப்பட்டுள்ளதோடு அடுத்த 2 நாட்களில் தேசிய மருத்துவமனைகளிலும் மேலும் 2 ஆய்வகங்கள் செயற்பாட்டுக்கு வர உள்ளன. இதய நோயாளிகள் தங்களுக்குரிய சிகிச்சைகளை பெறுவதற்காக 7 முதல் 9 மாதங்கள் வரை நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை தற்போது காணப்படும். நீண்ட காத்திருப்பு பட்டியலை குறைப்பதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாக இருப்பதாக அமைச்சரினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி பற்றி பார்க்கலாம். சொத்து பொறுப்புகள் அறிவிப்பை சமர்ப்பிக்க ஜூலை 7 வரை கால அவகாசம். நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம், 30ஆம் தேதி என்று. நேற்றைய தினம்தான் கடைசி நாள் என்று. ஆனால் இப்பொழுது இணையதளத்தின் ஊடாக தங்களை பதிவு செய்து கொள்வதற்கு ஒருவரும் எடுக்கிற வேகமான நடவடிக்கைகள் காரணமாக அனைவராலும்

நிறைவு செய்து கொள்ள முடியாமையின் காரணமாக இன்னும் 7 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இணையத்தில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் விவரங்களை நிர்ணயிக்க காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க முடியாதவர்களுக்காக மேலும் 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதன்படி ஜூலை 7 தேதி நள்ளிரவு 12 மணி வரை அதனை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு தெரிவிக்கிறது. ஆணைக்குழுவின் இணையதளத்தில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான தரவுகளை பதிவேற்ற முயன்றதால் இணையத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அது ஒரு வாய்ப்பாகவும் அமையப்படுகிறது. பலருக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் இதனை செய்வதில் பல சிக்கல்கள் இருந்தன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மேலும் 7 நாட்கள் பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிகாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஜூன் 30 தேதி சொத்து மற்றும் பொறுப்புகள் விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு அந்த காலக்கெடுவுக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறுவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதி சாணக்கி எச்சரித்திருக்கிறார். இந்த நிலையில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சொத்து மற்றும் பொறுப்புகள் விவரங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன அனைவருக்கும் அதனை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதி செய்வதற்காக இந்த மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு இவ்வாறு தெரிவிக்கிறது. மற்றொரு தகவல் பற்றி இவ்வாறு நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். ஹரகட்டாவின் மனைவிடம் லஞ்சம் பெற்றோர் சட்டத்தரணிகள் மூவரையும் கைது செய்ய கோரிக்கை என்பதான செய்தி தரப்படுகிறது. பிரபல பாதள உலகக்குழு தலைவரான ஹரகட்டா என்பவரை ஒழிப்பதற்காக அவரது மனைவிடமிருந்து பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் 3 சட்டத்தரணிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புறவேசி அமைப்பின் இணைப்பாளர் ரவீந்திர நிஷங்கவினால் நேற்று நண்பகல் இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளதன்படி திச வேறகுட புலஸ்தி ரூபசிங் மற்றும் சஞ்சய் ஆரிதாஸ் ஆகிய 3 சட்டத்தரணிகள் எதிராகவே இந்த முறைப்பாடு இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த 3 சட்டத்தரணிகளும் கடந்த 2022 ஆகஸ்ட் 15 துபாய் நாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் அங்கு ஆகஸ்ட் 15 முதல் 18 வரை ஆடம்பர 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த ஹரகட்டாவின் மனைவியை சந்தித்து பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் ரவீந்திர நிஷங்க குற்றம் சுமத்தி இருக்கிறார். மேலும் இவர்களின் துபாய் பயணத்திற்கான விமான பயணச்சீட்டு கட்டணங்கள் மற்றும் அங்குள்ள ஆடம்பர ஹோட்டல்களில் தங்குவதற்கான கட்டணங்கள் அனைத்தையும் ஹரகட்டாவின் மனைவியே முழுமையாக செலுத்தியுள்ளார் என தம்மால் முன்வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டை அந்த சட்டத்தினரால் ஒருபோதும் மறுக்க முடியாது என்றும் அவர் சவால் விடுத்திருக்கிறார். அவர்கள் துபாய் சென்றதற்கான கடவுச்சீட்டு மற்றும் தங்கியிருந்த ஹோட்டல் விவரங்கள் போன்ற உறுதியான ஆதாரங்கள் மூலம் இதனை நிரூபிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் விரைவுபடுத்த வேண்டுமாயின் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய தீச வேறுகூட புரசி ரூபசிங்கம் மற்றும் சஞ்சய் ஆரியதாஸ் ஆகிய 3 சட்டத்தரணிகளையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உடனடியாக கைது செய்து முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என ரவீந்திர நிசங்க வலியுறுத்தியிருக்கிறார். அவ்வாறு கைது செய்து விசாரிப்பதன் மூலமே இந்த சந்திப்புகள் என்ன பேசப்பட்டது, யாருக்காக இந்த லஞ்ச பணம் பெறப்பட்டுள்ளது மற்றும் எந்த அளவு தொகை பணம் பெறப்பட்டது போன அனைத்து உண்மைகளையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த முடியும் எனவும் தமது முறைப்பாட்டில் அவர் மேலும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். தனியார் துறையில் தொழிலாளர்கள் பெறும் பற்றாக்குறை 400,000 வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இங்கே வேலை கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. நாட்டில் தற்போது தனியார் துறையில் 400,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் காலியாக உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்ததோடு, இதனால் திறன்மிக்க மற்றும் திறனற்ற தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக உள்நாட்டு கைத்தொழில் துறையினர் வெளிநாட்டு ஊழியர்களிலே வேலைக்கு அமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி அவர் விரிவான விளக்கங்களை அளிக்கும் போதும் அபிவிருத்தி அமைச்சில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் போதே இது பற்றி அவர் கூறியிருப்பது, பல துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். கட்டுமானம், ஓடுகள் மற்றும் உதிரிப்பாகங்கள், காலணிகள், தொல்பொருட்கள் மற்றும் வாகன உற்பத்தி துறை உள்ளிட்ட பல தரப்பட்ட கைத்தொழில்களில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையிலும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இளைஞர்களை இந்த கைத்தொழில் துறைகளுக்கு ஈடுபடுத்துவதற்கும் அமைச்சர் நேரடி பார்வையில் முறையான பயிற்சி திட்டம் ஒன்றை செயற்படுத்துமாறு அமைச்சர் ஹந்துன்னித்தி அதிகாரிகளுக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. அவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ரணில் ஆட்சியில் இருந்திருந்தால் 1,000 கோடி டாலர் வந்து சேரும். ஐதேக தவிசலர் வஜ்ர தெரிவிப்பு என்பதான செய்தி தற்போது இந்த அரசாங்கம் பின்பற்றிச் செல்லும் சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டம் ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்தது அல்லது என்று அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தற்போது ஆட்சியில் இருந்தால் இந்த வருடம் முடிவதற்குள் 10.5 பில்லியன் அதாவது 1,005 கோடி டாலர் இலக்கை நிறைவு செய்வார். அதற்கான திட்டம் அவரிடம் இருந்தது என்பதாக வஜ்ர அபிவர்தனை இவ்வாறு குறிப்பிடுகிறார். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கும்போது ஆரம்பித்த சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டம் அல்ல இன்று நடைமுறையில் இருப்பதே. இதே முதலில் இலங்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே உட்படுத்திய வேலை திட்டத்தின்படி 2025 டிசம்பர் 31 வரைக்கும் அவர் நாட்டை ஆட்சி செய்திருந்தால் 8.5 பில்லியன் டாலர் இலக்கை நிறைவு செய்திருப்பார். இந்த வருடம் முடிவதற்குள் அவர் 10.5 பில்லியன் டாலர் இலக்கை நிறைவு செய்வார். அதற்காக அவர் பொருளாதார நிலை மாற்றுச் சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தில் சர்வதேச வர்த்தகம் இவ்வாறு நடைபெற வேண்டும், உள்நாட்டு வர்த்தகம் இவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது அவை அனைத்தும் சீர்குலைந்துள்ளன. இதற்கு சர்வதேச நாணயத்தை குறை சொல்லி பயனில்லை. பிரதான பிரச்சினை இந்த விடயங்களை கையாள்வதில் உள்ள அரவின் மீதான. அதற்கு ஆட்சியாளர்களை திட்டி பயனில்லை, வாக்காளர்களை திட்டி பயனில்லை. வாக்காளர்களுக்கு பொய்களை கேட்பதற்குத்தான் மிகவும் பிடிக்கும். சொன்ன விடயங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் காதுக்கு கேட்க ஒரு தற்காலிக இனிமை கிடைத்ததே அதுவே அவர்களின் மகிழ்ச்சியாக இருந்தது. அனுபவம் இல்லாத போது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாது. எனவே அந்த இளைஞர்களுக்கு இந்த சிக்கல் புரிவதில்லை. அதுவே பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதான பிரச்சினை. அதேவேளை தற்போது டெங்கு நோய் நாட்டில் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த பிரச்சனை இப்போது கட்டுப்படுத்த முடியாத நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். டெங்குவை கட்டுப்படுத்த முறையான பொறிமுறை ஒன்று அவசியம். எங்களது அரசாங்கத்தின் போது இதற்காக பலவிதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். டெங்குவை முழுமையாக ஒழிக்க முடியாவிட்டாலும் அதை கட்டுப்படுத்துவது இந்த நேரத்தில் மிக அவசியமானது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்திடம் அது குறித்த முறையான வேலை திட்டம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். எல்நினோ வந்தாலும் பிரச்சனை ஏற்படாது அமைச்சர் லால்காந்த் தெரிவிப்பு என்பதான செய்தியும், எல்நினோ போன்ற எந்த ஒரு காலநிலை மாற்றம் வந்தாலும் உணவு பாதுகாப்பு தொடர்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஈடுகொடுக்கக்கூடிய வகையிலேயே எமது செயற்பாடுகள் இருக்கின்றன என்பதே கால்நடைகள் விவசாய அமைச்சரின் கருத்தாக அமைகிறதே. அவர் இது பற்றி கூறும்போது, எங்களுடைய பிரதான பொறுப்பு உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதாகவும் அடுத்ததாக கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதாகவும் என்றும் குறிப்பிடுகிறார். தற்போது நாட்டில் உணவு தட்டுப்பாடு இல்லை, அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்நினோ போன்ற எந்த ஒரு காலநிலை மாற்றம் வந்தாலும் உணவு பாதுகாப்பு தொடர்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நாம் நிலக்கடலை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். ஆனால் எமது நாட்டு கடலை மிகவும் சுவையானது, சத்தானது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை நிறுத்த முடிந்தால் மிகவும் நல்லது. அதற்கு இத்திட்டம் பெரும் ஆதரவாக அமையும். இது எங்களது தேசிய வேலை திட்டத்துடன் ஒத்துப்போகிறது. நாங்கள் இறக்குமதிக்கு மாற்றிடான உள்நாட்டு உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். 99% நல்ல விஷயங்கள் நடக்கும் போது எங்கேயும் ஒரு தவறு நடந்தால் அதைத்தான் இலங்கையின் ஊடகங்கள் செய்தியாக கூறுகின்றன. நாட்டில் உள்ள அனைத்தும் எதிர்மறையானவை என்ற பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். எனவே நாம் இதனை நேர்மறையாக முன்னோக்கி கொண்டு செல்வோம். விவசாயிகள் தமக்காக பயிற்சியை செய்தாலும் அதன் மூலம் ஒரு தேசிய தேவையும் நிறைவேறுகிறதையும். அதனால் தான் விவசாயிகள் தேசிய சொத்தாக கருதப்படுகிறார்கள். உங்களுக்காக இந்த நாட்டு மக்கள் பெருமளவு பணத்தை செலவிடுகிறார்கள். நீர்ப்பாசனத்துக்கு, விவசாய வீதிகளுக்கு, மதுகளுக்கு, உரிய மானியத்துக்கு எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டு பொதுமக்கள் பெரும் அர்ப்பணிப்பை செய்கிறார்கள். எனவே நுகர்வோர் பக்கம் இருந்தும் விவசாயிகள் எப்போதும் சிந்திக்க வேண்டும். நெல் விலை பற்றி மட்டுமல்ல அரிசி விலை பற்றியும் சிந்திக்க வேண்டும். சில நெல்லுக்கு 150 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முன்மொழிகிறார். எல்லோரும் தங்களது நலனை போலவே பொதுநலனை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்பதாக அமைச்சர் லால்காந்த் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தினமும் இருவர் வீதம் அரசியல் பழிவாங்கல், வரலாற்றில் மோசமான ஆட்சி, விமல் வீரவன்சன் என்பதான ஒரு குற்றச்சாட்டு. விமல் வீரவன்சனுடைய குற்றச்சாட்டு இவ்வாறு செய்தியாக வெளியாகிறது. இந்த நாட்டின் வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் தற்போதைய அரசு அரச ஊழியர்களை மிக மோசமாக அவமதித்து வருகிறது என்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் தலைமைச்சருமான விமல் வீரவன்சன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சன் இப்பொழுது சற்று தனது குரல் ஓய்ந்திருந்தது என்று பார்த்தால் மீண்டும் அவர் இது பற்றிய கருத்துக்களை முன்வைக்க துவங்கி இருக்கிறார். அந்த வகையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கருத்து வெளியிடும் போது, கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சொந்தமாக வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளுடன் கூடிய உன்னதமான எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவர்களுக்கு வரும் 20 கிலோ அரிசியை கடனாக வழங்கும் அவர்களிலேயே நாட்டில் காணப்படுகிறது. இந்த நாட்டின் அரசு ஊழியர்களை பிறந்தவர்களாக திரண்டு சென்று தபால் மூலம் வாக்களித்து இந்த ஆட்சியை உருவாக்க பாரிபங்களிப்பை வழங்கினார்கள். ஆனால் இன்று அதே அரசு ஊழியர்களை திருடர்கள் என்று அமைச்சர்களால் பகிரங்கமாக விமர்சித்து வருகிறார்கள். அரசு ஊழியர்களை இவ்வளவு தூரம் அவமதிக்கும் மற்றும் பழிவாங்கும் ஒரு நிர்வாகம் இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்ததில்லை. இது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு ஆட்சி. தற்போது அரசிடம் நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த ஒரு முறையான பொருளாதார திட்டமும் இல்லை. தினம் இருவரை என்ற கணக்கில் கைது செய்வது மட்டுமே இந்த அரசின் பிரதான வேலை திட்டமாக மாறியிருக்கிறது என்பதாக விமல் வீரவன்சன் இவ்வாறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவலும் வெளியாகிறது. சற்று சுவாரஸ்யமான தகவல் தான். தெய்வீக சக்தியால் நோய் குணமாக்கும் மதுபோதகருக்கு டெங்கு காய்ச்சல் என்பதான ஒரு செய்தியை வாரத்தின் குரல் பத்திரிகையில் வெளியாகிறதையும், தன்னிடம் உள்ள தெய்வீக சக்தியால் கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும் என்று கூறி நாட்டில் பிரபலமடைந்துள்ள மதுபோதர் ஒருவருக்கு டெங்கு நோய் தொற்றுள்ளதாகவும் அதற்கான மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சென்றிருப்பதாகவும் இந்த செய்தி இவ்வாறு குறிப்பிடுகிறது. கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மற்றும் கடுமையான சமூக பேசும் பொருளாக மாறியிருந்த இவர் நாட்டின் முன்னணி அரசியல்வாதிகள், பிரபல விளையாட்டு வீரர்கள் மற்றும் பல நடிகர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்திருக்கிறார். இவர் அவர்களில் பலர் இவருடைய விசுவாசிகளாகவும் செயற்படுகிறார்கள். தன்னுடன் உள்ள தெய்வீக சக்தியால் மற்ற நோய்களை குணப்படுத்துவதாக கூறினாலும், தனக்கு ஏற்பட்ட டெங்கு நோய்க்காக இந்த நாட்டின் மருத்துவமனை அமைப்பையோ அல்லது தான் கூறும் தெய்வீக சக்தியோ பயன்படுத்தாமல் அவர் இவ்வாறு வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சை நாடியிருப்பது விசேஷாம்சமாகும் என்றும், இந்த போதகரின் திடீர் வெளிநாட்டு பயணம் குறித்து அவரது ஆதரவு மத்தியிலும் சமூக ஊடகங்களிலும் தற்போது கடுமையான விவாதங்கள் எழுந்துள்ளன. நாட்டில் நிலவும் டெங்கு தொற்று நிலைமைக்கு மத்தியில் அவர் இவ்வாறு நோயுற்றிருப்பதும் சிகிச்சைக்காக உடனே தேர்ந்தெடுத்துள்ளது குறித்தும் பல்வேறு தரப்பினரும் தங்கள் விமர்சனங்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்கள். இதனிடம் தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அரசியலமைப்பை திருத்த அரசு முயற்சி, நீதியரசர்கள் வயதிலேயே கூட்ட சட்ட ஏற்பாடு தீவிரமாக முன்னெடுப்பு என்பதான தகவல். ஏற்கனவே இது தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அரசியலமைப்பு 107வது உறுப்புறையை மாற்றும் வகையில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்கள் மற்றும் சட்டத்துறை சார்ந்தவர்களுடன் அறிய முடிகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்மையுற்ற நீதிமன்ற நீதியரசனுடைய ஓய்வரும் வயதிலை திருத்துவதே இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் நோக்கம் என்பதோடு, அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிரசர்களுக்கான ஓய்வரும் வயதிலை 65 வயதிலிருந்து 67 வயது வரை நீடிப்பதும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிரசர்களின் வயதிலேயே 63 வயதிலிருந்து 65 வயது வரை நீடிப்பதும் இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையினர் சிலரும் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பொருள் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நேர்களை இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பான பல தகவல்கள் செய்திகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்கள் வைத்திருக்கிறோம். சோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில. முதலாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று தினத்தில் சீர்த்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 942வது சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 7, 7, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 7, 7, 6. நேற்றைய தினம் மொத்தமாக 34,93,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,27,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 416வது ஜெய சம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 6. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 பரிசில்கள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,44,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 3,34வது அத கோட்டிபத்திலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 16, 38, 61, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 16, 38, 61, 71. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,89,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,60,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீலிக்கப்பட்ட 4,920வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 10, 35. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்கள் 1, 3, 10, 35. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 22,87,644 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய தினம் சூப்பர் பரிசான 77,00,000 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது என்பது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இனி நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 3,208வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 12, 32, 52. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 12, 32, 52. 25,000 ரூபாய் சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6, 1, 5, 2, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6, 1, 5, 2, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 60,02,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,20,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,369வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 4, 24, 44, 78. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 4, 24, 44, 78. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லப்பின் விசேட இலக்கங்களாக 5, 9, 3, 6, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 9, 3, 6, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,22,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,77,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,384வது கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 37, 56, 61, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்கள் 37, 56, 61, 62. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,33,78,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,53,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1038வது சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 22, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 22, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,61,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 350வது சுபதவசா குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 47, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 1, 47, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 7, 8, 0, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 8, 0, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் ஏழும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,50,900 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,476வது கொவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 50, 51, 63, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 50, 51, 63, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,13,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,99,90,825 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,834வது மாஜன சம்பத லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 3, 5, 7, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 3, 5, 7, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,99,32,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,94,89,48 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,264வது தரணி தானே லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 21, 39, 47, 65. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 21, 39, 47, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 47,66,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,72,24,912 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,582வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எப் சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்களாக 4, 25, 29, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எப் சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்களாக 4, 25, 29, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,81,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,63,81,386 ரூபாயும் அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,543வது ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 16, 17, 19, 30. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 16, 17, 19, 30. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 17 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,35,100 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 809வது அத சம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 7, 8, 8, 2. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 7, 8, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு இரண்டும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 7, 47 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,47,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 502வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 7, 5, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 7, 5, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 33 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 55 லட்சத்தி
₹8,240 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 4:26 முதல் 5:56 வரை, ராகு காலம் காலை 11:56 முதல் 1:26 வரை, யமகண்டம் காலை 7:26 முதல் 8:56 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் ஊக்கம், மிதுனம் உறுதி, கடகம் லாபம், சிம்மம் பணிவு, கன்னி பெருமை, துலாம் நட்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு நற்செயல், மகரம் நலம், கும்பம் பொறுமை, மீனம் நிம்மதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் ஊக்கம், மிதுனம் உறுதி, கடகம் லாபம், சிம்மம் பணிவு, கன்னி பெருமை, துலாம் நட்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு நற்செயல், மகரம் நலம், கும்பம் பொறுமை, மீனம் நிம்மதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: காலைப்பொழுது உற்சாகம். வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கான சிறப்பான ஒரு தலைப்பு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பல தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் வர்றதுக்காக காதலே இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலைப்பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது சரியாக 8 மணி.

காலைப்பொழுதின் உற்சாகம், காலைப்பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான தலைப்பு கூட வச்சிருக்கேன். என்ன தலைப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவசர நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்து நிக்கிறது உங்க நண்பர்களா அல்லது உறவினர்களா அப்படின்னு தான் கேட்கிறேன். சரியா, எந்த தருணமா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், இல்ல வேற எதுவும் உதவியா இருக்கலாம், எந்த தருணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து முன்னாடி வந்து நிக்கிறது உங்களோட நண்பர்களா அல்லது உறவினர்களா அப்படிங்கறதான் இன்றைய நாளுக்கான கேள்வியாக தலைப்பாக இருக்க போகிறது. அளவினை மேற்கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 0312 75 0 0 1 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்க வந்து வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் காலநிலை இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்றைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இடியுடன் கூடிய மழை அல்லது சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2 மணிக்கு பிறகு வந்து ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதுமேல மேல் சபர்கமோ, மத்திய, தெற்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில், திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு எச்சரிக்காங்க. அப்போ வந்து போறவங்க, வெளியிலலாம் இருக்கவங்க, இல்ல கடல் தொழிலுக்கெல்லாம் போறவங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, அத்துருகிரியில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அத்துருகிரிய உட்காந்துரில் ஆபீஸ்க்கு பக்கம்தான், பட் என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹெவி மோட்டர் பைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 1000 சிசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மோட்டர் பைக் வச்சிருந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட வந்து 5 மோட்டர் பைக்ஸ் இருந்திருக்கு அந்த மாதிரி. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 2 வாகன புத்தகம் இருக்கு இல்லையா, பதிவு புத்தகம் இருக்கு இல்லையா, அதுவும் வாகன தகடுகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைது செஞ்சிருக்காங்க. இது போலியான 2 வாகன தகடுகளோட தான் கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சந்தேக நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வயதாகுது. இவரை வந்து மேலதிக விசாரணைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அத்துருகிரிய போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம், இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், நல்ல கட்டிடத்தை கட்டணும், நாம கட்டணும் கட்டணும், பரம்பரை தாண்டியும் வந்து நம்ம பேரை நிலைத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டிடங்களை கட்டணும். அப்படிங்கும்போது நீங்க பயன்படுத்த வேண்டிய உள்ளீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கட்டிடங்கள், வீடுகளை வந்து அமைத்தீங்க அப்படின்னு சொன்னா காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் உங்க பேரை சொல்லும் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: யாரு யார்
1: செஞ்சிருவேன், யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது. ஆ ஓகே, காலை பொழுது நொச்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறீங்க. ஸோ இந்த காலை பொழுது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ரேடியோ கேட்டால் மட்டும் பத்தாது, அந்த உற்சாகத்தை உங்கள் உடலுக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, அந்த காலையில் அவசர வேகத்தில் எல்லாரும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருப்போம், இந்த வேகத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு காலை உணவை யாரெல்லாம் சாப்பிடலையோ சாப்பிட்ருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் காலை உணவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வயிறு மூளைக்கு சிக்னல் அனுப்பிடும், ஆஹா நான் ஃபுல் ஆக்டிவாக இருக்கேன்னு. மூளை ஆக்டிவ் ஆகிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டேமே நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் காலை உணவு யாரெல்லாம் எடுக்கலையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் உற்சாகம் இருந்தால் தானே நாங்களும் உற்சாகமாக இருக்க முடியும். அப்படியே ஒரு பக்கம் ரேடியோ போட்டு வச்சுட்டு செய்திகளையும் தகவல்களையும் கேட்கறதோட சொந்தம் உங்களுக்கு காலை உணவையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் சர்ச்சைக்குரிய பிரபல உணவகங்கள் அல்லது உணவு வழங்கல் வலையமைப்பு இருக்கு இல்லையா, இது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தி ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த குறித்து

உணவு வழங்கல் வலையமைப்பில் வந்து என்ன பிரச்சனை இருக்கு, இல்லை இந்த ஒரு தனிநபரால் இந்த ஒரு சிக்கல் இருக்கா இதுக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான ஒரு தனியான சிறப்பு அடையாள அட்டை ஒன்று வந்து அரசாங்கம் வந்து தர்றதுக்கு முன்னிற்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான அடையாள அட்டை இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பான அடையாள அட்டை கொடுப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை நம்ம வந்து கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும், அவங்களோட எப்படி கதைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் அல்லது சொற்களஞ்சியத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகபூர்வமாக வெளியிட போகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாம் நினச்ச மாதிரிலாம் அவங்களை கூப்பிட முடியாது. அரசாங்கம் இந்த பேரில் அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த பேரில் இல்லை அவங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லுதோ அதன்படி தான் அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகபூர்வமாக மொழிகள் திணைக்கண்டத்துடன் இணைந்து தீர்மானிக்குள்ளதாக வந்து தகவல் வந்திருக்காக. இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த வாகனங்களை வாங்கி மோடிஃபை பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்குது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்க்கு மட்டும்தான் இந்த சம்பவம் இருந்துச்சு, ஒரு சில வாகனங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட அல்லது வாகனங்களில் குறைபாடுகள் இருக்க வாகனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கண்டறிஞ்சு உடனே வந்து வீதியிலிருந்து அகற்றுறதுக்கான செயல் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இந்த சோதனையானது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேக நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ் வே இருக்கு இல்லையா, அதில் தான் இதை ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க. அதுவும் வாகனத்திலிருந்து அதிகப்படியான கருப்பு புகை வெளியிடும் வாகனங்கள் அல்லது வீதி பயன்பாட்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாகனங்களை கண்டறிந்து அதுக்கான அபராதமும் விதித்து அதை வந்து அகற்றுறதுக்கான நடவடிக்கையை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க, நீங்கள் வச்சிருக்க வாகனங்களே உரிய தரத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த வீதி விபத்துக்கள் ஏன் ஏற்படுது, இல்லை வீதி விபத்துக்களை எப்படி குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐக்கியன் ஊடக வலையமைப்பு டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற துணிப்பொருளில் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினமும் சிறப்பான ஒரு வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றுருக்கு. அது எங்கே இடம்பெற்றுருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நேரலையாகவும் தரத்துக்காக தயாராக இருக்கோம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகும். வணக்கம், வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரபரப்பு மிக்க ஒரு நாளாக எல்லாருமே ஓடிட்டு இருக்கிற இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் வந்து நின்று நிதானமா எல்லா வேலைகளையும் செய்யுங்க. ஏன்னா பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது தவறுகள் கூட இடம்பெறலாம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு தலைப்பு தந்திருந்தேன், இல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அவசர நேரத்தில், அதாவது அது காசு கடன் அப்படிங்கிறதுல ரொம்ப அவசரமான ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களுக்காக முன்வந்து நிற்கிறது வந்து உங்களோட நண்பர்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களோட உறவினர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலே அல்லது இந்த தலைப்புக்கான பதிலே நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 0312 2751 0312 அல்லது 0312 2751 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்க, வந்து அழைப்பினை மேற்கொண்டு சொல்லுங்கள். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து இணைந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினூடாக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இனிய காலை வணக்கம் சகோதரா, வணக்கம் வசந்தம், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6:50 இதே ரத்னம் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நான் அம்பார வர்சானா அப்படின்னு சொல்லி வந்து இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் செங்கலடியிலிருந்து ஷக்கிலா சந்திரசேகரம். இனிய காலை வணக்கம் அண்ணா சொல்லி கௌரி வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கின்யா மௌருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் ப்ரோ, நலமாக இருக்கிறீங்களா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகாவத்தையிலிருந்து சந்திரா வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க ரொசல்ல குசல்ல ராஜா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்பான காலை வணக்கம் அண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலேருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஜா ஹாய் சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் தம்பி, ப்ரோக்ராமுக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் பால சசி அப்படின்னு சொல்லி சசிகலா மாத்தலையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. மாவனையிலிருந்து நிஷா வந்திருக்காங்க. காலை பொழுதில் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சாங்கேணியிலேருந்து அஷூர்தீன் வந்திருக்காங்க. இனிய காலை நேரம் வணக்கம் உருவத்து தமிழ் தோட்டத்தில் தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயண்ணா அன்பான இனிய காலை நேரம் வணக்கம், வலமை போல நானும் வசந்த எஃப்எம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க ஹட்டன்லேருந்து. சரி, எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்கள். அதோட அப்படியே கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கேட்ட தலைப்புக்கான கமெண்ட்டையும் வந்து சொல்லிடுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்.

0: ஏடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஞாபகப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு காலையிலேயே எங்களோட ரேடியோ கேட்கறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலை உற்சாகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளுக்கு நாள் இந்த போர் முடிவுக்கு வருதா வரலையா, இல்லை வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அடிச்சுக்கிறாங்களா, இப்படியான சம்பவங்கள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கம் விலை வந்து அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஆஹா, எப்படியோ நம்ம வாங்குற அளவுக்கு தங்கத்தோட விலை வீழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த ஆண்டு இந்த டைம்லலாம் இருந்த விலைக்கு வருமா அப்படின்னா அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியலை இன்னும். ஆனாலும் இப்போ வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச சந்தையின் தரவுகளின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3978.5 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளியின் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுன்ஸ் 57.8 அமெரிக்க டாலர்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியான தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த சில நாட்களில் வந்து உள்நாட்டு சந்தையில் தங்க விலை ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்ட நிலையில் தற்போது சர்வதேச சந்தையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை வீழ்ச்சி காரணமாக இலங்கையிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்து குறைக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, குறைஞ்சிச்சுன்னா நம்ம வாங்குற அளவுக்கு குறையணும், நம்ம வாங்குற அளவுக்கு அப்படிங்கிறது வந்து அவரவர் என்ன சொல்கிறது பொருளாதாரத்தை பொறுத்து வைத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வாங்குற அளவுக்கு நான் சொல்கிற விலை வேறையாக இருக்கும், நீங்கள் சொல்கிற விலை வேறையாக இருக்கும். சரியா, அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்தணும். இப்படி இருக்கும்போது இந்த டெங்கு பரவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடளாவிய ரீதியில் அதிகரிச்சிருக்க நிலையில் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு நோயாளர்களில் இனங்காணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு தனியான ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல்களை சேகரிக்கிறதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த முறைப்பாடுகள் உடனடியாக மக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை வந்து உங்களுக்கு வழிகாட்டலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அவசர உதவி எண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தந்திருக்காங்க. அந்த உதவி என்ன அப்படிங்கிறது நானும் சொல்கிறேன். 011-7966-366 அப்படிங்கிறத அந்த நம்பர் மீண்டும் 011-7966-366 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் பிரத்யேகமாக இந்த டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மையத்தோடது. இதுக்கு வந்து நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்ல முறைப்பாடுகளை செய்யணும்னா கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். அவசர உதவி என்னாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த எண்ணுக்கு அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களோட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்களோட தகவல்களை அவங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துறோம். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, இன்றைய நாளும் வந்து டேக் கேர் வேலை திட்டமானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மகாவோய கெப்படிபோல மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றுட்டுருக்கு. இப்போவும் காலை 7:30 ஆரம்பிக்கப்பட்டு அதை பற்றிய தகவல்களை அடுத்த மணித்தியாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவும் தரத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அவசர நேரத்தில், அது வந்து பண உதவி அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கொள்ளாதீங்க, அவசரமான தேவை நேரத்தில் உங்களுக்கு டக்குன்னு முன்னின்று உதவுவது உங்கள் நண்பர்களா அல்லது உங்களோட உறவினர்களா அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். இதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 011-7765 001 அல்லது 011-7765 111 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுரும், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகம்வ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். உவா மாகாணம் மற்றும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களில் காற்றானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மணித்தியாலத்திற்கு வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது ஏற்படும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 3 வயது சிறுவன் ஒருவன் 6 நாட்களின் பின்னர் நேற்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கிளைபர் மொராயினன் அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த சிறுவன் லா குவாய்ரா மாகாணத்தில் உள்ள இடிபாடுகளுக்கிடையிலிருந்து ஜோர்தான் நாட்டு மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளார். அச்சிறுவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு கர்காஸ் நகரில் உள்ள வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சிறுவனின் ஆரோக்கியம் சீராக இருப்பதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு, தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. குறித்த தகவல்களின்படி 1943 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாகவும் ஐநா தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

காலை பொழுது நொற்றாகும் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கோம். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது? பரவாயில்ல, சாலை எம்டியா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் பூக்கள் வச்சு வளர்த்துக்கோங்க, அப்போ தானே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாலைகள். சரி அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைப்பு வந்து கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறது யார்? அவசர நேரம் அப்படிங்கும்போது பணம் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எந்த விதமான அவசர உதவியாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு உதவுவது யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். யாரெல்லாம் அழைப்பினை மேற்கொண்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஷா மாவனிலன்னு சொல்லியிருந்தாங்க, அவசரம் அப்படின்னு கேட்டால் அவங்களோட சகோதரம் தானே அவங்களுக்கு உதவுவாங்க, மற்ற எல்லாரையும் தாண்டி முந்திக்கிட்டு வந்து உதவுறது வந்து அவங்களோட சகோதரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எட்டியம் தொட்ட பணாவத்திலேருந்து சரோஜினி இணைந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னால் உறவினர்கள் யாருமே இப்போ என் பக்கத்தில் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் உறவினர்கள்லாம் வருவாங்க நாங்கள். சரி ஓகே. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், கிரியலிலிருந்து ராஜலட்சுமி இணைந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நண்பர்களும் இல்லை சகோதரங்களும் இல்லை, எனக்கு என்னோடய ஏடிஎம் கார்டு தான் உதவி செய்யும் அப்படின்னு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து காசு வச்சுருப்பாங்களாம், பண உதவியாக இருக்கலாம், இல்லை எங்கேயும் போகணும் அப்படி இப்படி வரணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அதுக்கு தான் நன்றி சொல்வேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படியும் இல்லாத கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதரங்கள் உதவி செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இரண்டாவது சகோதரி இருக்காங்களாம், பேர் வந்து ஜீனத்தாம். அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்ன உதவி வேணாலும் முந்திட்டு முதல்ல வந்து செய்கிறது வந்து அந்த சகோதரி தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதல்ல நின்று உதவி செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கான பதில்களை அல்லது அதுக்கான கருத்துக்களை வந்து 0112-2-7-5-0-0-1 அல்லது 0112-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைனா வசந்ததின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொண்டு சொல்லலாம். சரியா, இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றும் நிறைய இடங்களில் தன்சல் இருந்துச்சு. இந்த தன்சல் டயர்டெல்லாம் இன்னையோட முடிஞ்சு எல்லாரும் திரும்ப பேக் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு லீவ் நாளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது புரியுது. இப்படியே லீவாகவே இருந்துட்டு அடுத்த மாதத்தை எப்படி ஓட்டுறது? இது ஒரு புதிய மாதம், புதிய நாள். இந்த புதிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூன் போனால் ஜூலை காற்றே வந்துருச்சு. இந்த வருஷத்தில் பிளான் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் பண்ண முடியாமல் போனுச்செல்லாம்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

என்ன வேணும் உனக்கு, என்னதான் வேணும்? பாட்டு ஆரம்பத்தில் கேட்கும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெயில் மழையெல்லாம் மாறி மாறி வரும்போது இந்த தலைவலி காய்ச்சல்லாம் நமக்கு மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியெல்லாம் தலைவலி காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா வேலைக்கெல்லாம் லீவ் போட்டுறாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற உங்கள் தோழியோ தோழனை என்ன பண்ண வேண்டி வந்துடும், அந்த வேலையை செய்ய வேண்டி வந்துடும். அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நண்பர்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணுங்க, காலையிலே ரெண்டு மெல்டோல் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். மெல்டோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐடியின் ஊடக வலையமைப்பு டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அம்பாறை மாவட்டத்திற்கு கேப்பிட்டல் மகாவித்யாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயல் திட்டமானது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கு. இது பற்றிய தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தரத்துக்காக காத்துட்ருக்கேன். அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, உறுதியான வீடு ஒன்று கட்டணும் இல்லை கட்டிடம் ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான உள்ளீடுகளை உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டினீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு வந்து உறுதியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைத்துக்கொள்ளுங்க. அப்போது அந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிடமும் காலம் தாண்டி உங்கள் பேர் சொல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து மிணந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: சினிமாவில் கூட்டு குடும்பம், குடும்ப பிரச்சனைகள் என்று சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வரும் ஒரு உன்னத கலைஞரை பற்றி தான் இன்று பேசப் போகிறோம். அவர்தான் இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், பேச்சாளர் என பன்முக திறமைகளை கொண்ட நம் விசு அவர்கள்.
1: டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா?
2: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கேன்.
1: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா? அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர் கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா?
0: பிரம்மாண்டமான செட் இல்லை, வெளிநாட்டு பாடல்கள் இல்லை, அதிரடி சண்டை காட்சிகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்து வீட்டின் திண்ணையையும் ஒரு சில கதாபாத்திரங்களையும் வைத்தே திரையரங்கை அதிரும்படி வசனம் எழுதிய மேதை இவர். இன்று அவரது ஜனன தினம்.
3: ஓவிடா, நீ என்ன நெத்தி வேர்வ நிலத்துல விழ கலப்பைய பிடிச்சு உழுது செங்கல் வாங்கி வீடு கட்டினியா? இல்ல பட்டறையில பழுக்கிற இரும்ப சம்மட்டியால அடிச்சு சிமெண்ட் வாங்கி வீடு கட்டினியா? இப்பா சொத்தையிலும் நான் வெளியில போறேன்.
0: விசுவர்களின் கலைப்பயணம் நாடகத் துறையில் தான் தொடங்கியது. மேடைகளில் அவர் எழுதிய கூர்மையான வசனங்கள் அன்றைய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரர் அவர்களின் கவனத்தை ஈர்த்தன. பாலச்சந்திரரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்த விசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நெற்றிக்கண், தில்லு முள்ளு போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதினார்.

0: 1982 ஆண்டில் மணல் கயிறு திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். ஒரு மாப்பிள்ளைக்கு இருக்க வேண்டிய 8 நிபந்தனைகளை வைத்து திருமணத்தில் நடக்கும் யதார்த்தங்களை நகைச்சுவையோடு அவர் சொல்லிய விதம் இன்று வரை ஒரு எவர்ஸ்கிரீன் கிளாசிக் என்றே சொல்லலாம்.
1: தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களை தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல காண்டு போறதே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஷ்?
0: பிரம்மாண்டமான செட் இல்லை, வெளிநாட்டு பாடல்கள் இல்லை, அதிரடி சண்டை காட்சிகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்து வீட்டின் திண்ணையையும் ஒரு சில கதாபாத்திரங்களையும் வைத்தே திரையரங்கை அதிரும்படி வசனம் எழுதிய மேதை இவர்.
2: பெத்து வளர்க்க வீதி வீதியா அலைஞ்சு பேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாங்கிற 3 எழுத்து கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா?
0: விசு அவர்களின் திரைப்பயணத்தில் மிக பெரிய மைல்கல் 1986 ஆண்டில் வெளியான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம். அதே போல் விசு அவர்களின் படங்களில் சென்டிமெண்ட்டும் உண்டு. அவரது பெரும்பாலான படங்களில் ஏதேனும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திற்கு உமா என்று பெயரிடுவார். அவரது பள்ளி பருவத்தில் ஒரு ஆசிரியை இவருடைய திறமையை பாராட்டி நீ பெரிய ஆளாக வருவாய் என்று வாழ்த்தி இருக்கின்றார். அந்த ஆசிரியையின் நினைவாகத்தான் தன் திரைப்படங்களில் அந்த பெயரை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார்.
3: என் மூத்த மருமகன் பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா?
0: வெள்ளி திரையை தாண்டி சின்ன திரையிலும் விசு அவர்கள் ஒரு மிக பெரிய புரட்சியை செய்தார். சம்சாரம் அது மின்சாரம், கண்ணே உனக்கானது, எத்தனையோ தரம், என் வீட்டில நான் வச்சதுதான் சட்டம், இப்படி விசு அவர்கள் பேசிய அனல் பறக்கும் வசனங்கள் இன்றைக்கும் மீம்ஸ் வடிவிலும் ரீல்ஸ் வடிவிலும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. காலங்கள் மாறினாலும் கூட்டு குடும்பங்களின் அவசியத்தையும் நடுத்தர வர்க்கத்து மனிதர்களின் வாழ்வியலையும் இவரை போல் இவ்வளவு யதார்த்தமாக யாராலும் பதிவு செய்ய முடியாது என்று கூறலாம். மறைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் வாழும் நம் குடும்ப கதைகளின் படைப்பாளி விசு அவர்களின் ஜனன தினமான இன்றைய தினம் அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் எஃப்எம்.
4: ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறீங்க. ஐடின் ஊடக வலையமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்காவை செயலகத்தோடு இணைந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீதி பாதுகாப்பு அல்லது வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பாரம் மகாவோயாவில் இருக்க கேப்பிட்டபிள் மகாவித்யாலயத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை திட்டமானது நடைபெற்று இருக்கு. இப்போ அங்கிருந்து நம்மளோட நேரடியில் இருக்கிறாங்க விஜய். வணக்கம் விஜய். வணக்கம் வணக்கம். சரி, அவரோட நேரலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அவர் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன ஏற்படுத்திக் கொள்றேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதி விபத்து எவ்வாறு இடம்பெறுகிறது, இதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணிட்டுருக்காங்க. வீதி நாடகங்களினூடாகவும் அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்கு செயல் திட்டங்களோடாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடைமுறை வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ய இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைய தினம் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அம்பாரம் மாவோய கேப்பிட்டபிள் மகாவித்யாலயத்தில் இருக்காங்க. ஸோ அங்கிருந்தால் நம்மளும் இவங்களோட இணைப்பினை மேற்கொள்றதுக்காக வந்து மீட் செஞ்சுருந்தோம். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த நாளில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னால் யார் உங்களோட உதவுவாங்க அப்படிங்கிறதான் வந்து நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். அதுக்கான பதில்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொள்ளலாம். 0112-2-775-0 அல்லது 0112-2-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு. இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு மீண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜய். சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் மீண்டும் அவரை இணைப்பில் எடுத்துட்டு உங்களோட தொடர்ந்து கதைக்கிறேன். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நாம் நிறைய விடயங்களை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விடயம் வருது, இதோட தொடர்ந்து இணைந்து கொள்வோம்.

எப்போதும் நம்மளோட வந்து நேரடியில் இணைந்திருக்காங்க அந்த டேக் கேர் வேலை திட்டத்திலிருந்து விஜய் அவர்கள். வணக்கம் விஜய். வணக்கம் வணக்கம். சரி, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிரமத்துக்கு மன்னிக்கவும், அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். தொடர்ந்து பாடலோடு இணைந்து கொள்வோம்.

0: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான விடயங்கள் தகவல்கள் உங்களுக்காக இருக்கு. இப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட டேக் கேர் வேலை திட்டத்திலிருந்து நேரடியாக இணைந்து கொள்றார் விஜய் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்,
0: எப்படி இருக்கீங்க?
1: செயலகத்தோடு இணைந்து மிக சிறப்பான ஒரு வேலை திட்டமாக இந்த சேக்கியார் வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதன் 11வது வேலை திட்டம் சங்கர். இன்றைய நாள் நாங்கள் கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அம்பாறை மாவட்டம் மகவோய கல்வி வளையத்திற்கு உட்பட்ட பல பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு மகவோய கேப்பட்டி போல தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டமானது இன்றைய நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு வேலை திட்டம் இன்றைய நாளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் வேலை திட்டமாக இந்த வேலை திட்டத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள் ஒரு பாதையில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பாதையில் நாங்கள் எவ்வாறு பாதை மாற வேண்டும், ஒரு வாகனத்தில் நாங்கள் எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும், விபத்துகள் எவ்வாறு இடம்பெறுகிறது, விபத்துகள் ஏற்படும் பொழுது நாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக நாங்கள் அதிகமாக இந்த வீதி விபத்துகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வீதி விபத்துகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை குறைத்துக் கொள்ளும் நோக்கோடு இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுடைய கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடியவர்கள், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இதர நிறுவனங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல இலங்கை முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் காப்புறுதி நிறுவனம் எங்களோடு இருந்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக பொறுப்போடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாள் வேலை திட்டமானது கப்பட்டி போல தேசிய பாடசாலையில் 2 மணி வரை இடம்பெற தயாராக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல 12வது வேலை திட்டமாக நாளை நாங்கள் மட்டக்களப்பு கழுதாவளை தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி விஜய்.
1: நன்றி சங்கர்,
0: நன்றி. டேக் கேர் செயலகத்தை டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நூடக வலையமைப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வழித்தடத்தை பாதுகாப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னால் வீதியை பாதுகாப்போம், வீதி விபத்துகளை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கிழக்கு மாகாணத்தில் இருக்க மாணவர்களுக்கான சேலம் உறவு நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து நேரலையில் இணைந்திருந்தாரு விஜய் அவர்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு செல்வம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். நீங்க வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும், தேவை இருக்கும். அப்படி உறுதியான ஒரு வீட்டை அல்லது கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வீடும் சரி கட்டிடமும் சரி நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஞாபகப்படுத்துறோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவை வருது. அந்த அவசர தேவை வரும்போது யார் உங்களுக்கு உதவுவா, முந்திக்கிட்டு வந்து உங்களோட சொந்தங்களா அப்படி இல்லைன்னா உங்கள் நண்பர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆளாளுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சகோதரங்கள் தான் உதவுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, எங்களுக்கு வந்து எங்களோட நண்பர்கள் உதவுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து பணத்தை மட்டுமே மையமாக வைத்து பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. காசு தேவை, காசு மட்டும் கிடையாது, எந்த விடயமா இருந்தாலும் நமக்கு ஒரு இக்கட்டான சூழல் அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் யார் உதவுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். எனவே இன்னைக்கு கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அழைப்பினை மேற்கொண்டவங்களுக்கும் சரி, ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொண்டு அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இது விடைபெற போகும் தருணம். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு என்னோட வந்து கலையகத்தில் இணைந்திருக்கிறார் நந்தகுமார் அண்ணா அவங்க. ஸோ அவங்களுக்கு கலையகத்தை பாரம் கொடுத்துட்டு நானும் விடைபெற்று போகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். அதுவரைக்கும் இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. போயிட்டு வர மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தொடர்ந்து நீங்கள் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானி சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 வெளிநாட்டு பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள பசுமை வழித்தடம் ஊடாக இந்த சிகரெட் தொகையை கடத்திச் செல்ல முயன்றபோதே இவர்கள் கைதாகியுள்ளனர். விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சீன நாட்டு வர்த்தகர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான TG-307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 6 பயணப்பொதிகளை சோதனையிட்டபோது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 72,000 சிகரெட்டுகள் உள்ளடங்கிய பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: பாகிஸ்தானின் லாகூர் நகருக்கு அருகிலுள்ள கஹனா பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேலதிக வகுப்பொன்றின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் 14 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்களும் அடங்குவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூரை இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அத்துடன் காயமடைந்த சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளையும் தடையின்றி வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானி சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம். சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் 10:50. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0112-725-001 அல்லது 0112-725-1111. இன்னைக்கு ஆரம்பத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? நிஷா, இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்க என்ன?
1: ஆமா சார், எப்ப மாறல கிடைக்குமா சார்? ரெண்டு தகலைச்சிட்டு.
0: சரி, சந்தோஷம் தான். என்ன
1: சந்தோஷம்?
0: அப்புறம் என்ன பண்றீங்க?
1: என்ன நேற்றையும் போயிட்டு பண்ணி இருந்தேன், உங்களோட பதிவு பாக்கல.
0: ஓ,
1: அவங்க வயச கேட்டுச்சு, ட்ரை பண்ணி கிடைக்கணும் அப்படின்ட்டு கிடைச்சு சந்தோஷம் சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க நிஷா?
1: இன்னும் எப்ப கேட்கும் அனைவருக்கும் கேட்போம் சார்.
0: நன்றி.
1: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:20. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம் சார்.
0: நன்றி. வணக்கம். யார் இது?
1: நான் கிண்ணியா, மஹரூப் நகர், நசூர்.
0: நசூர், எப்படி இருக்கிறீங்க?
1: பாட்டு கேட்பதற்கு உங்களுக்காகவும் மற்றும் கல்கிஷர் நூர் முகமது, புதிய பாலமனை முகமது அலியார் மற்றும் சாய்ந்தமரத்தின் ஊர்தினுக்காகவும் அப்துல் நாசருக்காகவும் பாடலை கேட்போம் சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார், நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கிற அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் லோசா கதைக்கிறேன்.
0: லோசா, எங்கிருந்து கதைக்கிறீங்க?
2: தொல்பிடத்திலிருந்து.
0: என்ன பண்றீங்க?
2: நான் சமைக்க போறேன்.
0: சரி, சமைப்பதுக்கு முன்னால் ஒரு பாட்டு கேட்டு போகலாம். என்ன என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க லோசா?
2: தனு பாபா,
0: சரி, எல்லோருக்குமாக ஒரு நல்ல ஒரு பாடல் ஒலிக்கிறது. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே. பெண் நேரம் 10:31, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு பேசுவது யார் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் நந்தாசர் அவர்கள், நான் மருதமனை அப்துல் நாசிர்.
0: நன்றி, வணக்கம். ராசிங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமுடன் இருக்கிறேன் சார். உங்களை போல் அருமையான பாடல் தேர்வுகள், வாழ்த்துக்கள்.
0: சோக பாடல் ரொம்ப பிடிக்கும், என்ன அனுபவம் தான்?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சோக பாடல். அந்த வரிசையில் முடிந்தால் எனக்கும் ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
1: வாங்கி வந்தேன் வாழை மரம் என்ற ஒரு ஜேஷ்டாச்சர பாடல்.
0: ஏன் வாழை மரம் வாங்கி வந்தீங்க?
1: கறிக்குதான் தானே சார், சாப்பிடலாம் கறிக்கு உதவும்.
0: சரி, யாரும் இருக்காங்க?
1: ஆமா, பாடலை கேட்டு இருக்கு. எனது அருமை நண்பர் கிண்ணியா மௌருப்பு நகர் நசூர், என்றென்றும் பதீதீன் கஸ்தீன், மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, இன்னா புகாரி ஆகியோர் கேட்டாருங்க.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 10:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறேன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான காலை நேர வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பயனாளி.
0: எப்படி இருக்கிறீங்க மும்தாஜ் பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கேன் பேகம். அப்புறம் உங்களுக்கு சுக பாடல் என்ன பிடிக்கும்? என்ன
1: சுக பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பேகம்?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: செம்பருத்தி படத்துல நடந்தால் 2 அடி இருந்தா 4 அடி.
0: ஓ, நீங்க அளந்து பாத்தீங்களா? இல்ல என்ன, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேன்.
0: அல்லது 0125711111க்கு

0: வாகனமூட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொம்பனி தெரு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொம்பனி தெரு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விதானகே வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 728 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் வீட்டின் உரிமையாளரான 81 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது சந்தேக நபரான குறித்த பெண்ணின் மகன் வீட்டிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கொம்பனி தெரு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்த தம்பதியினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருந்த உத்தரவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 9 நீதிபதிகள் கொண்ட இந்த நீதிபதிகள் குழுவில் ட்ரம்பின் உத்தரவுக்கு ஆதரவாக 3 நீதிபதிகளும் அதற்கு எதிராக 6 நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பின் பிரகாரம் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் 150 ஆண்டுகால பழமையான சட்டப்பூர்வமான பாரம்பரியத்தை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே எஃப்எம். நேரம் 11:08 ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? இனிமேதானா இனிப்ப சமைச்சு கொண்டிருக்கீங்களா? சரி, சோக பாட்டு கேட்டுக்கொண்டு சமைச்சு கொண்டிருந்தா சமையல் மாறி போகாது என்ன?
1: இல்ல இல்ல, நல்லா இருக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பிரித்தவசியா?
1: பாட்டு எடுத்த முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: விதி படத்திலிருந்து விதி வரை இந்த பாதை வழியே.
0: என்ன பாட்டு?
1: விதி வரை இந்த பாதை வழியே.
0: சரி பாப்பா, இந்த பாதை வழியே போக முடியுமான்னு யாரெல்லாம் இருக்காங்க?
1: வசந்த கேக்கு அனைவருக்காகவும், கணவர், குழந்தைகள், மாமா, மாமி, மைனிமார் அனைவருக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நம்ம இருக்கிற அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நல்லா
0: சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: இனிமையான சோபாட்டங்கள். சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த பாட்டு தாங்க.
0: இந்த பாட்டு

0: ரொம்ப சுகம், பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன? சரிங்க, நன்றி.
1: நல்ல பாட்டு, நல்ல நல்ல பாட்டு, நல்ல பாட்டு தாங்க.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 11:18. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: மட்டக்களப்பு திருச்செந்தூர்ல கோசலகுமாரி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள படி
0: நல்லா இருக்கிறேன். நலமா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சமையலா?
1: ஓம் சார், சமைச்சு கொண்டுதான் இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: ஓம் சார், நான் வசந்தம் கேட்கிறேன், கிருவாசரையும் கதைக்கிறேன்.
0: ஓ சரி, ரொம்ப
1: எனக்கு ஒரு பாடல் தெரியலுமா சார்?
0: என்ன பாடல் சார்?
1: மாலை கருக்களில் சோலை கோயில், அந்த பாடல்.
0: யாரிடம் இருக்காங்க?
1: அனைவருக்கும் கேட்போம். நன்றி சார்.
0: நன்றி.

0: இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் இனிய காலை வணக்கம் எங்களையும் இணைத்துக் கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க சங்கமித்த மாவட்டத்தில் இருந்து யோகா செல்வா தயா திலீப் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் நந்தகுமார் சார். சோக பாடல்கள் எல்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள். மும்தாஜ் பேகம் வந்து விஸ்வன் ராஜா வந்து ஹாய் ப்ரோ, எனது அன்பு கலந்த காலை நேர வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அருமை என்று சொல்லியிருக்கார். ஸ்ரீராம் வந்திருக்கா, தித்திக்கும் தீனமுது ராகம் சுகமானது. பரமக்குடியில் இருந்து ஸ்ரீராம் வந்திருக்காங்க. யுனட் அரசு வந்திருக்கார். பரமானந்தன் வசீகரன் அஹையண்ணா அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவனசி வஜந்தி மாலா வந்திருக்கா, அன்பான இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இனிய காலை வணக்கம் சகோதரா, ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுவானிந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சுருக்கம் கண்ணனுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டன் வந்திருக்காங்க. சரி, தேவ்குமார் வந்திருக்காங்க. கணபதி வந்த இனிமையான இனிமையான காலை நேர வணக்கம் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. வரலட்சுமி வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் அன்பு தம்பி நந்தா அவர்களுக்கு நானும் நிகழ்ச்சியோடு இணைத்து நிலையன் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: மருதமனையிலிருந்து பதியுதீன் பேசுறேன்.
1: பதுருதீன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். உங்களை விட்டு வைக்க மாட்டேன்.
1: என்ன பண்ண போறீங்க?
2: ஏன்னா நீங்க அடிக்கடி வரல சார், இந்த போல வருவீங்க, அப்ப வரும்போது யூஸ் பண்ணிக்கோடும்.
1: என்ன கருவேப்பிலை மாதிரி?
2: ஆமா.
1: சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?
2: காலை சாப்பாடு 10 மணி தான் சாப்பிட்டாச்சு. இப்ப வேலையோடு தான் இருக்கிறேன். வசந்தம் துணையோடு இருக்கின்றது.
1: சரிங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: அருமையான பாடல்கள். எனக்கு ஒரு பாடல் தாருங்களே முடிந்தால்.
1: என்ன பாடல்?
2: ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். அந்த பாடலை கேட்பதற்கு
1: நல்ல பாதிக்கப்பட்ட
2: மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்பின் அப்துல் நாசர், ஆயிஷா அமல், மஸ்மா சீமா மற்றும் ரிஸ்வானா இக்ராம், ஒப்டேலர் நிசார் ஆகியோருக்காம் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம். அலிகானை இணைத்துக் கொண்டு
1: நன்றி
2: நன்றி.

0: பலகோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: மிங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 11:45. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: அன்பாக நேருடன் உறவாடும் அந்தாசருக்கு அன்பான வணக்கம். இஸ்கந்தோரத்திலிருந்து பூலோகநாதன்.
0: நன்றி பூலோகநாதன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் நலமாக சந்தோஷமா இருக்க குழந்தைகளுக்கு உங்களை எல்லா ஆசையும் வழங்குவார்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா?
1: அன்பும் குடும்பத்தினருக்காகவும் பாலா கடை உரிமையாளர் ரூபன் அண்டன் ரவி சுதா வரனுக்காகவும் மற்றும் கண்ணோர மக்களுக்காகவும் பாடலுக்காக சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சியை பேசுவதற்காக இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: நிக்லஸ்
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. இறுதி நேரம் வந்திருக்கீங்க
1: என்ன?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: மனைவி ரஜினா, மகள் மார்கள் மதி ஸ்துதி, மருமகன் பிந்துஜன் சமல், பேரப்பிள்ள பிளத்திக்காக வேண்டியும் என கடை தொகுதியில் இருக்கவங்க உரத்து இருக்காரு, மெக்கானிக் லூகாஸ் இருக்காரு, மெக்கானிக் சுஷ்மா இருக்காரு, லூகாஸ் ஆசிரியர் மற்றும் துஷான் ரோஷன் சரவண பவன் மற்றும் கலையுலக நண்பர்கள் பசுமன் கலையுலக நண்பர்களுக்காக வேண்டியும் நம்மளுக்குள்ள இருக்கும் ரஞ்சி சகிலா மற்றும் ஜோஜ் மாற்றத்தில் இருக்காங்க அவங்களுக்காக வேண்டியும் வசந்த உறவு அனைவருக்காக உங்களுக்காக வேண்டியது.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நீங்கள் மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரூபிலா. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

நன்றி நந்த குமார். சொந்தங்களில் இருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து மிதந்திருக்கலாம் வசந்த தேசவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதிகளின் நிகழ்ச்சியோடு. நேரம் 12 மணி.

சாகர பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக மதியில் இருக்குதுகளும் நிகழ்ச்சியை இன்றைய பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். இதே போல அடுத்தடுத்து இனிமையான சுவகீட் பாடல்கள் 93 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. நீங்களும் சொந்தங்களே சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்கள் விரும்பி கேட்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0112 715 0001 அல்லது கால் பண்ணலாம் 0112 715 111. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க சந்தோஷமாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலில் நிகழ்ச்சி ஒழித்துவோம். இந்த நேரம் 12:13. இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. அழைப்பில் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஹரோல்ட் சந்திரா, எப்படி இருக்கிறீங்க? சரி, என்ன ஆரம்பத்திலேயே சிரிக்கிறீங்க? எப்படி பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன? சரி சரி, ஓகே ஹரோல், அப்புறம் சொல்லுங்க. காவல் கடமை எல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்க
1: என்ன?
0: சரி ஓகே, இன்றைய தினமும் உங்களை மகிழ்விக்க அருமையான பாடல்கள் தயாரா இருக்கு. சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் ஹரோல்?
1: கிருஷ்ணா நின்றோர் பிரதான வீதி மோட்டர் சைக்கிள் திறந்தவர் சகாபியின் பாடிப்பை சேர்ந்த இந்து ராஜேந்திரன் தேவமணி டீச்சர் மற்றும் கல்விமணி ராமலிங்கம் நீலாவணி சங்கத்தவை பிரதான வீதி மருந்துமனை குட்டுக்கரை புகாரி அனைவரையும் அழைத்துக் கொண்டார்.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். சரியா, நன்றி
1: நன்றி.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு.
6: போட்டு தாக்கு
4: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்.

0: அப்படியா
1: சிறப்பு
0: சொல்லுங்க, அடுத்த பாடலியா இருக்காக கேட்கலாம்.
1: அனைவருக்காக
0: அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: வாழ்க்கையை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. மதிய நேர குதகலும் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். அடுத்து அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே. ஐயா கண்ணு,
0: ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: காரணம் சொல்லி லீவ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி சரி சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல யாரும் இல்லாம இருக்கிறாங்க? அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? ஐயா கண்ணு
1: பாடலை கேட்பது மற்றும் உமாச்சந்திரன் பக்தன் மற்றும் சம்பந்தம் அண்ணனுக்காகவும் முல்தான் சேர்த்து கேட்போம். பாடல் தர முடியும்.
0: என்ன பாடல்?
1: தமிழ
0: நீங்க கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே.

0: சூப்பர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: குதூகலமாக மதிய நேர குதூகல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க சொந்தங்களே. நேரம் 12:48 நேரம் அழைப்பில் வணக்கம். சரி, மற்றொரு சொந்தம் வணக்கம். வணக்கம். ரேடியோ சவுண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா குறையுங்க. யார் இது?
2: நானே ரத்னபுரியில இருந்து விமலா தேவி.
1: விமலா தேவி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். ஒண்ணு வேலை தானமா, டைம் கிடைக்கிறல்ல.
1: சரி, வர்க் எல்லாம் சூப்பரா போகுதாமா?
2: அடுத்த
1: பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: சொந்தங்கள் எல்லாருக்காகவும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், புவனேஷுக்காகவும், சங்கருக்காகவும், நிலோசனுக்காகவும், பிரதீப்பனுக்காகவும், எனக்காகவும், எங்க தம்பிய காணல உங்களோட வருவாரு
1: அபிஹாசன் வருவாரு. சரியா? சரி, அவரு ஆகம் சுகமானது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு போனாரு, அப்ப நீங்க ரேடியோ கேக்கலன்னு அர்த்தம்.
2: இல்லம்மா, நான் கொஞ்சம் வந்து வேலையா இருந்தேன்.
1: சரி சரி சரி, ஓகே, நாளைய தினம் வருவார். சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனுத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா.

0: 2.8 வசந்தம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: இந்த வருடத்திற்கான வருமான வரி இலக்கில் 52% உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதுவரை பூர்த்தி செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் இந்த ஆண்டுக்கான வருடாந்த வருமான வரி இலக்கு 2401 பில்லியன் ரூபாவாகும். அதில் 1255 பில்லியன் ரூபாய் வருமானம் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் இந்த வருமான வரி சேகரிப்பின் முன்னேற்றம் 117% காணப்படுவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் இந்த வாரம் அபாயகரமான வெப்ப அலை தீவிரமடையக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் ஜூலை 4 சுதந்திர தின வார இறுதி விடுமுறையை மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் சுமார் 120 மில்லியன் மக்கள் தீவிர வெப்ப எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தீவிர வெப்பநிலை நாளை மத்திய மேற்கு மற்றும் மிசிசிபி பள்ளத்தாக்கு பகுதிகளில் உச்சமடைந்து பின்னர் கிழக்கு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த நியூயார்க் நகர முதல்வர் அவசர கால திட்டத்தை செயல்படுத்தி 100,000+ குளிரூட்டும் மையங்களையும் திறந்துள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எட்டு திக்கிலும் எமது ஆட்சி

0: உன்னாலே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 1:10. மதிய நேர குதிரைகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் மற்றும் சொந்தம் வணக்கம். அருள்மொழி எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம்
1: பிடிச்சிருக்கான்?
0: ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஊர்ல? பருத்தி துறையில
1: பாடல்
0: யாருக்காக சொல்லுங்க?
1: சரி,
0: ஓகே. எல்லோருக்காகவும் அடுத்தும் பாடல் தயாராருக்கு ரொம்ப நன்றி அருள்மொழி இணைந்து கொண்டமைக்கு. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பிக்க எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0102-1505-0001 அல்லது 0101-1111 கால் பண்ணுங்க. அதே நேரத்தில் பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: கைமகன் அடிச்சு முட்டை மழை பொழிய உத்தரவு தர சொல்லிவா.
1: ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு கழுதாவளி மகா வித்தியாலயத்தில் காலை 7 மணி முதல்
2: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு.
5: போட்டு தாக்கு
3: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரை.

0: முகவரியை திருப்பதற்காக நடைபெற்ற சூப்பரான பாடல் நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். மதிய நேர குதுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 1:31 சரி. வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விஷயமான வேலை திட்டம் தான் சுயதின ஊடக வலியுறுத்தும் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா விதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த டேக் கேர் வேலை திட்டத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு அழைப்பில் சொந்தம் பேசலாம். வணக்கம்
1: சொல்லுங்க.
0: வேலையா வீட்லயா? விடுமுறை. வீட்டுல இப்ப கூலா இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு
1: இருக்கீங்க.
0: அடுத்த பாடல் யாருக்காக?
1: பாடல் கேட்கறது அப்படின்னாலும் பேசுமா திருசா மதுசா இருக்கணும் சுதாக்கலு கண்ணத்துக்கு சித்தஸ்தோ ரமேஷுக்காகவும் அப்புமா ராஜேந்திரன் சத்யாக்காகவும் அனைத்து நேர்வும் கேட்பாங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: இசைப்பு இளையா ரஹ்மான் இசையில் உயிரே திரைப்படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. இந்த நேரம் மலைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? செவ்வாய் ராகங்களை கேட்கலாம். சரியா?
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு ஈடன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில கேட்க போறது இந்த மணித்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா.

0: அவன் லவ் ஃபெயிலர்ல உட்கார்ந்துக்கிறான், நீங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா, தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவி நிதியுதவி பொதியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் பணிகளுக்காகவே இந்த அவசர நிதியுதவி பயன்படுத்தப்பட உள்ளது. இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பக்கமலமாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
3: யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் இன்றுடன் 1588வது நாளாகவும் நீடித்து வரும் நிலையில் இந்த போரினால் 1000கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போர் நடவடிக்கையில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் தொடர்ந்தும் போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் டினிப்ரோ சப்ரோனிசியா சுமி ஆகிய நகரங்கள் மீது ரஷ்யா கடந்த 29ஆம் தேதி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 40 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி

0: உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் இப்போது 2:16. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் ருசினாக்கா.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம். நீ கொள்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க நிஜாம்?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது?
1: பொழுதெல்லாம்

0: அனைவருக்காகவும் கேட்போம்.
1: பாடல் கேட்கலாம். நன்றி
0: நன்றி.
1: இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-1125-0001 அல்லது 0122-1125-111 பக்கமாகவும் தொடர்ச்சியாக நிதிகளெல்லாம் வாங்க.

0: அலஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

பாட்ஷா திரைப்படத்துக்காக பெற்ற சுவை பாடல் நிகழ்ச்சி அலைஞருக்கு சென்றது. மதிய நேரப்புதலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:30. இந்த நேரம் பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தியாகு ஜனா இணைந்திருக்கிறார் கல்முனையிலிருந்து. குறிஞ்சாக்கணில தசருடன் உறவுகளுக்காக பாடல் வேவி கற்றிருக்கிறார். அதே நேரம் பூனாகல ஜெய்தாஸ் இணைந்திருக்கிறார். திமிரிக சலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். ஹேட்டன்லிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கிறதா சொல்லி, அதே போல கொழும்பு 15 தர்ஷினி குணசேகரன் உறவுகளுக்காக பாடல் வேவி கற்றிருக்கிறாங்க. ராஜகோபால் பாலா தமிழ்நாடுலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறாரு. கூலா இருந்து நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் உயாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அப்படியே நாங்க மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து எங்களோட சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டுருக்கிறதா சொல்லி வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். விஜயகுமார் இணைந்திருக்கிறாரு. மேப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி உறவுகளுக்காக பாடல் வேவி கேட்டிருக்கிறார். அதே நேரம் வந்து ராஜன் இணைந்திருக்கிறாரு. தமிழ்நாடு சேலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. மீண்டும் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொண்டைமன்னாறு யாழ்ப்பாணத்திலிருந்து சுதன் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்து மறுமையான பாடல் இதோ.

திரைப்படத்துக்காக இடம்பெற்று ஒரு அருமையான பாடல் ஒழித்து வைத்திருக்கின்றது வசந்த எஃப்எம் நேரம் 2:43. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா தொடர்ந்து இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். விஜயராஜா இணைந்திருக்கிறார். மதுகா மேலிருந்து உறவுகளுக்காக பாடல் விவகாரிக்கிறார். தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மங்களேஸ்வரன் இணைந்திருக்கிறார். தெமுதிரையிலிருந்து நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, அவரும் சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். ரெல்வான் இணைந்திருக்கிறாரு. குதூகலமான வணக்கங்கள், எல்லா பாடல்களும் பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நானும் கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஹாப்டான்ல இருந்து நவீன் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு. அதே போல குழம்பு 14ல இருந்து மும்தாஜ் இணைந்திருக்காங்க. சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. அதே போல எங்களோட வந்து கண்ணா இணைந்திருக்கிறார். கினிகா தேர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல தர்ஷினி குழம்பு 15ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்து நான் கேட்க போறது இந்த மனத்திரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா.

ஒளிக்காரபிக்கும் குத்து திரைப்பட பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தான் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளார். தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே சுரேசலே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சுரேசலே குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினரின் தடுப்பு காவலில் இருந்தவாறே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் அங்கு கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தங்கியிருந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரானின் இலக்குகளை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய அண்மைய தாக்குதல்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவை மீறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் ஈரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் அரசின் அனைத்து முக்கிய அதிகார மையங்களும் போர், அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை தொடர்பான தீர்மானங்களில் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் அமெரிக்கா ஈரானை நடத்திய விதம் விளையாட்டு நியமனங்களுக்கு எதிராக இருந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் போட்டு தாக்க நிகழ்ச்சிகளாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். பாத்தீங்கன்னா
0: என்னாச்சு
1: இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம்.
0: ஜூன் போனா ஜூலை காற்று தானே பாடல்லாம் நிறைய கேட்டுருப்பீங்க. இந்த ஜூலை மாதத்துக்கான நிறைய பாடல்லாம்
1: அந்த பாடலை வந்து எங்களால போட முடியாது.
0: அந்த ஏக்கத்துலதான் ஆரம்பத்துல இருந்த ஜூன் போனால் ஜூலை காற்று, ஜூலை 16 வந்தால்
1: அப்புறம் என்ன
0: ஜூலை மலர்களே, அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு நினைக்கிறேன். சரி ஓகே, சந்தோஷமான ஒரு புதிய ஒரு மாதத்தின் முதல் நாளில் இருக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த மாதத்திலிருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இந்த மாதத்திலையும் நடக்கிறது, நடக்க போகின்றது, நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்தையும் இன்றும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நாங்கள் ரெண்டு பேரும் 5 மணி வரைக்கும் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்காக இருக்கு இல்லையா நந்தி?
1: கண்டிப்பா. இப்ப அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நடப்பு ஆண்டில் வந்து கல்வி பொது தராதர மற்றும் சாதாரண உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணிகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பணிவு திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கு. பரீட்சைக்கு தோற்ற உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருட இறுதிக்குள் வந்து நிரந்தர தேசிய அடையாள அட்டைகளை வழங்க முடிவு செய்வதாக திணைக்களம் எதிர்பார்ப்பதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜகத் ரோஹத் வந்து தெரிவித்திருக்கதாக வந்து செய்தி
0: வெளியிடும். எல்லாரும் தேசிய அடையாள அட்டை இல்லாதவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கட்டாயம் பரீட்சைக்கு போறதுக்கு முதல். இதே போலதான் இந்த மாதம் நேற்று நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையானது, இந்த மாதம் வந்துட்டு முதல்ல நிறைய அதாவது போக்குவரத்து கட்டணமாகட்டும், நள்ளிரவுல எரிபொருள் கட்டணமாக சடுதியாக அதிகரிக்குமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. இப்ப ஜூலை மாதம் முதலாம் தேதியில இருக்கிறோம். அப்போ நேற்றைய தினம் சொல்லியிருந்தாங்க பேருந்து கட்டணத்தை அதிகரிக்கிறதா இல்லையா அப்படின்னு நாங்களும் சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க உத்தியோகபூர்வமாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறது, இன்று பேருந்து கட்டணம் வந்து அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. நல்ல விஷயம், தூர பயணத்துக்கு போகலாம்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கும்பேனி தெரு பகுதியில வந்து 720 கிராம் ஐஸ் போதை பொருளுடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வயோதிப பெண் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரியா, இந்த பெண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 81 வயதுடைய பெண் வந்து ஐஸ் போதை பொருட்களை
0: வச்சிட்டு
1: இருந்தனால போலீசார் கிடைத்த ரகசிய தகவலின்படி புலனாய்வு செய்யும் போது இந்த மாட்டப்பட்டிருக்காங்க.
0: பாருங்களேன், வயசான
1: வயசானவங்க இந்த வயசுல
0: ஏன் இருந்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டோமா இருந்தோமா நல்லது செஞ்சோமா அப்படின்னு நினைக்கணும். இப்ப என்னது? சரி ஓகே, இதுதான் கலிகாலம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றது. பாடசாலை மாணவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமில்ல, எல்லோருக்கும் தான். ஆனா குறிப்பாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு அதுக்கான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில இலங்கையில முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக சிசிறிய பாடசாலை பேருந்து சேவை யாழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம். யாழ்ப்பாணம் கொடிக்காமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக இந்த சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் போக்குவரத்து வசதிகள், பிரத்யோக சேவைகள், இந்த பேருந்து சேவை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, இனி அவங்க பாதுகாப்பாக போகலாம். என்ன இருந்தாலும், எவ்வளவுதான் நாங்க புது டிஜிட்டல்ல ஆரம்பிச்சு இருந்தாலும் ஆனந்தி, என்ன சில இடங்கள்ல அறியாம விபத்துக்கள் அப்படிங்கிறது திட்டமிடாம நடக்கிறது தான் இல்லையா?
1: விபத்து அப்படிங்கும் போது இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் டிவி வசந்தம் FM மனுசன்னை வழங்கிட்டு இருக்காங்க. மாணவர்களை வீதி சம்பந்தமாக விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு
0: டேக் கேர் வேலை திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற டேக் கேர் வேலை திட்டம். இரண்டாம் கட்டமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களையும் விழிப்புணர்வு ஊட்டி அவங்கள எதிர்காலத்தில் வீதி விபத்துகளிலிருந்து குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள், வீதி விதிமுறைகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. குறு நாடகங்கள் மூலமாகவும் அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளம், எங்களுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற பாடசாலைகளுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மிக விரைவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். எனவே நல்ல நிகழ்ச்சி திட்டம். எனவே வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய ஒரு டேக் கேர் வேலை திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு

0: 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நான் அப்புறம் ஆனந்தி ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேச போறோம், உள்நாட்டுல வெளிநாட்டுல அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த அரசாங்க நிறுவனங்கள்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுலயும் இந்த குறிப்பாக அண்மை காலங்கள்ல இந்த பிரிங்க பிரிண்ட் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதுக்கு எதிராக மக்கள் நல்ல கருத்தும் சொல்லியிருந்தாங்க, எதிர்மறையான கருத்தும் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்க நிறுவனங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகளை வழங்குவதில் வந்துட்டு முன்னுரிமை அவங்களுக்கு அளிக்கணும், அவங்களும் அவங்களுக்கிட்டே நல்ல டேலண்ட் இருக்குன்னு தானே, ஸோ அவங்களையும் நாங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு விஷயோட முன்னுரிமை அட்டை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம்.
1: இப்போ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்து 1,08,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் வந்து நாட்டுக்குள் வந்து கடத்தி வர முயன்ற 4 பயணிகளை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இன்று அதிகாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பசுமை வழித்தடம் ஊடாக இந்த சிகரெட்டுகளை வந்து கடத்தி முயன்ற 2 வந்து சிக்கி இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா சந்தேகக்கிடமாக உள்ளதனால இன்னும் 2 வந்து சிக்கி இருக்கதாக வந்து விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிகாரிகளால வந்து இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு.
0: பாருங்கள், எவ்வளவுதான் இந்த போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான விஷயங்களை கட்டுப்படுத்தினாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க கட்டுக்கோப்பம் உடைச்சிட்டு வெளியில வராங்க. இருந்தாலும் நாங்கெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற சிங்கம் போலீஸ்மார் மாதிரி உஷாரா பிடிச்சிட்டாங்க. ஓகே, கட்டார் ஏர்வோஸ் நிறுவனத்தினூடாக வந்துட்டு கொழும்புக்கு இடையிலான தனது விமான சேவைகளை இன்று முதல் முழுமையாக மீள ஆரம்பிச்சிருக்கிறது. தினசரி 5 விமான சேவைகள் என்ற அடிப்படையிலானது வந்துட்டு வாராந்தம் மொத்தம் 35 விமான சேவைகள் இப்போ வந்து பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறது. எனவே சூப்பர், இலங்கை டு கட்டார் போலாம்.
1: இப்போ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இலங்கையில் வந்து எரிபொருள்கள் வந்து தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட்டுப்பாடின்றி கிடைக்கப்பெறுவதால வந்து இந்த அரசாங்கம் வந்து QR முறையை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ரவி கருணாநாயக்க வந்து தெரிவித்திருக்காரு. அத்துடன் உலக சந்தையில் வந்து குறைவடைந்திருக்கும் எரிபொருள்களின் கட்டணத்துக்கு ஒப்பிடுகையில் வந்து எரிபொருட்களுக்கான விலை வந்து குறைப்பு போதுமானதால் எனவும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதனால வந்து இந்த QR முறையை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதாவது நடு வீதியில வந்துட்டு வாகனமும் சரியில்லை, ஏதாவது ஒன்று ஸ்தம்பிதமாயினா கொழும்பை பொறுத்த வரைக்கும் சடுதியா நிறைய இடங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரி ஒரு ஆபத்து ஏற்பட்டும் இல்லையா. இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் அதுதான். திடீர்னு என்னாச்சு அந்த வாகனத்துக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இடையில இந்த பக்கம் வாகன நெரிசல், அந்த பக்கம் வாகன நெரிசல், அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த வாகன நெரிசல். காலையில என்னாச்சு அப்படின்ட்டு தேடி பிடிக்கிறதுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு வாகன நெரிசலா இருந்தது. வேலையகுடையில இருந்து கொள்கலன் லோரி ஒன்றில் இயந்திரத்தில் ஏற்பட்ட அந்த கோளாறு காரணமாக தான் நடுவீதியில நிறுத்தியதை தொடர்ந்துதான் அந்த பிரதேசத்துல இருக்கிற அத்தனை ஏரியாவும் வந்துட்டு கடுமையான ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்துச்சு. எனவே என்ன விஷயம் அப்படின்னு தேடி பாக்குற போதுதான் தெரிஞ்சது, அந்த இயந்திரம் பழுதடைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால. பாருங்களேன், மூமெண்ட் இல்லாட்டி அப்படிதான்.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக. Yeah.

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தாம் தூம் திரைப்படத்துக்காக தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.
1: நேரம் மாலை 3:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 2 தேதி மட்டக்களப்பு கலதாவளி மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்

0: பொல்லாதவன் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 3:39 ஆகிக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இப்ப டெங்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப மழை இல்ல, திடீர்ந்தாப்புல நைட்டுக்கு மழை வரும், மார்னிங் மழை வரும். அந்த கெப்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இனத்தை பேரிக்கிடுவாங்க. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 32 அதிகரித்து இருக்கிறது. 55,000 மேற்பட்டவர்கள் டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கிறாங்க. பாருங்கள், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு தொகை போயிட்டு இருக்கு இல்லையா. சோ கவனமாக உங்களுடைய இடங்களை சுத்தமாக நீர் தேங்க விடாம பாதுகாத்துக்கொள்ளுங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மட்டக்களப்பு நகரின் மையப்பகுதியில வந்து வீதி ஒன்றுல இருந்த உணவகம் ஒன்றுல வந்து தீப்பரவல் ஏற்பட்டிருக்கு. சரி, அந்த தீப்பரவல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் தீயணைப்புக்காரர்களிடம் சொல்லியதால வந்து அவங்க வந்து தீயணை வந்து கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஆனா உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.
1: நல்ல விஷயம். இதே போலதான் நெல் கொள்வனவு, அதாவது நெல் நிர்ணயம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ நெல்லுக்கான ஒரு நிர்ணய விலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிலோ நாடு நெல் வந்துட்டு 120 ரூபாயும், சம்பா நெல் 130 ரூபாய் மற்றும் கீரை சம்பா நெல் 140 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது. ஏன்னா கட்டுப்பாடு விலை விதிக்காட்டி ஆனந்தி கண்ட மாதிரிக்கெல்லாம் இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன செய்யும், நெல் உற்பத்தி செய்கிற அந்த விவசாயிகளிடமிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிர்ணய விலை வைக்கிறதுனால வந்துட்டு, அதாவது குறைந்த விலைக்கு நெல்களை கொள்வனவு செய்வதனால பாரி ஒரு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஒரு நிர்ணயமான ஒரு விலை இருக்கு தானே, இப்ப அதனால அவங்க நெல்லை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நல்ல விஷயம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாலம்ப பகுதியில உள்ள தன்சல் வாங்குவதற்காக வந்து வரிசையில் நின்ற சில இளைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து சண்டையிட்டு கொண்டு தாக்கி கொண்டு வந்து இப்படி சண்டை பிடிச்சனால வந்து 5 சந்தேக நபர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க போலீசார்.
1: பாருங்களேன், எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ரயில்ல நின்று சந்தோஷமா வாங்கி நல்லா சாப்பிடுங்க, தொடர்ந்து மணிந்து இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
1: தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா.
0: ஒலிக்கும் பாடல் இது சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக.
1: நல்ல பாடல்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் 102.6

0: 2.8 வசந்தம் FM வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: சிறுவர்களுக்கான போதைப்பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாகவும் சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டுத் திட்டங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். வடக்கு மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இக்கலந்துரையாடலின் போது வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் களமட்டத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் சுஜீவா சிவதாஸ் அமைச்சருக்கு விரிவாக விளக்கமளித்தார். குறிப்பாக சிறுவர் பராமரிப்பு தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்பாடுகளின் போதாமை இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டன.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
2: காசாவின் 70% பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் எலி கொஹன் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் கட்டுப்பாடு 100% எட்டும் வரை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் ஹமாஸ் அமைப்பு 1 மில்லிமீட்டர் கூட மீண்டும் தலை தூக்க அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு காசாவின் சுமார் 53% மட்டுமே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் 1 மாதத்துக்கு முன்பு அது 60% உயர்ந்ததாகவும் தற்போது அந்த கட்டுப்பாடு 70% அடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் எலி கொஹன் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் காசாவில் நடைபெற்று வரும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அப்பகுதியின் எதிர்கால நிர்வாகம் தொடர்பான சர்வதேச விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தேள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: அடடா என்ன பாட்டு,
1: என்ன பாடல் அப்படியா? உனக்குள் நானே ஒரு
0: இல்ல படம் என்னன்னு கேட்டேன்.
1: பச்சை கிளி முத்து.
0: ஒரு வரிய ஒரு ஃபீல் பண்ணி சொல்ல விட மாட்டீங்களே. கேட்டுட்டீங்க, வானோட்டுல உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. இந்த மனதளத்தில் நிறைய விஷயங்கள் பேச போறோம். குறிப்பாக எங்கட நாட்டுல தான் இருந்து வெளிநாட்டுக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம்னு அப்படி யோசிச்சா ஆனந்தி, நிறைய நாடு லிஸ்ட்ல இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கிற நாடெல்லாம் இப்போ வெப்ப அலைகள தீ அப்படி இருக்கு, எப்படி போறதுன்னு தெரியல. இனி அந்த பக்கம் எல்லாம் போகணும்னு யோசிப்போமா? மாட்டவே மாட்டோம்.
1: சரி, நீங்க
0: இலங்கையில இருக்கிற முக்கவாசி பேரு அங்க அந்த நாடு ஐரோப்பா நாட்டுலதான் இருக்கிறாங்க. இப்போ உயிரிழப்புகள் நினைக்கு 2000 தாண்டிட்டு கூலா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நல்ல கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டுதான் நம்ம இந்த நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போவோம். ஆனா அங்கவே வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா வெப்பநிலை வந்துட்டு 104 டிகிரியே தாண்டி இருக்கிறப்பா, சும்மாவே நாங்க எங்களால தாங்க முடியாது. எங்களுடைய ஏசி 21 தாங்க இல்லாம இருக்கல, கூலே தாங்க இல்லாம இருக்கல. பாருங்கண்ணா, இப்ப வந்துட்டு இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கையின் அதிகரித்ததுனால இரவு நேரங்களில வெப்பத்தினுடைய தாக்கம் குறையாத நிலை காணப்படுகிறதாம். வெப்பத்தால் இப்ப வந்துட்டு ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரொம்ப கடுமையாக மோசமான ஒரு நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நிறைய பிரச்சனை, நீரில்ல மின்சார பற்றாக்குறை இப்படி எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா கனடா பக்கமும் அதே பிரச்சனை தானா? அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள்ல இப்ப ஜூலை ஆரம்பிச்சிருச்சானே, ஜூலை ஆரம்பிச்சா ஜூலை 4 சுதந்திர தினம் அமெரிக்காவினுடைய. இப்ப இப்படியே இருக்கிற நேரத்துல 120 மில்லியன் மக்கள் ஒரு தீவிர வெப்ப நிலைய சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தேசிய வானிலை சேவை தெரிவிச்சிருக்கிறது. அது மட்டுமில்ல, அமெரிக்கா கனடாவினுடைய கடுமையான வெப்ப அலைகள் 35 பாகை 40.6 பாகை செல்சியஸ் வரை பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மொன்ட்ரியல், டொரண்டோ, ஒன்டாரியா போன்ற பகுதிகளில் வெப்ப அலைகள் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே பார்க்கலாம், அங்க ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறை எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா தொற்று பாதிப்பால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா கண்டத்துக்கு சுமார் $360 கோடி வரை பொருளாதார இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயமும் உள்ளதாக ஐநா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச சமூகம் விரைந்து போதிய நிதி மற்றும் மருந்து போன்றவற்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுது.
0: சரி, ஓகே. இதே விட இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், அது ஒரு ஈரான், இந்த மூன்றும் சேர்ந்துட்டு பெரிய ஒரு முப்போர் மாதிரி கடந்த 28 பிப்ரவரி மாதம் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை தாக்கி இருந்துச்சு. அதுல இருந்து நிறைய தாக்குதல் அடுத்தடுத்து மாறி மாறி தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. ஹார்முஸ் நீரிணை உலகத்துல பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பிறகு ஒரே நேரத்தில் சுமார் 76 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த போர்னால் சுமார் 4 மேலாக மூடப்படுது இந்த ஹார்முஸ் நீரிணை தான் ஆனது. சில நாட்களுக்கு முன் குறிப்பிட்ட ஒரு நீரிணையை கடக்கும் தினசரி கப்பல்கள் எண்ணிக்கை பார்த்தா 40 இருந்தது. இப்போ வந்து 76, அப்போ வந்துட்டு கொஞ்சம் அதிகரிச்சிருக்குல்ல, நல்ல விஷயம்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் லாகூர் நகருக்கு அருகில் உள்ள கஸ்னா பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேலதிக வகுப்பு ஒன்றுல வந்து கூரை வந்து திடீர்னு இடிந்து விழுந்திருக்கு. அதுல வந்து படித்துக் கொண்டிருந்த 14 சிறுவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரியா, உயிரிழந்த சிறுவர்கள் வந்து பெரும்பாலானோர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட சிறிய சிறுவர்கள் அப்படிங்கறது வந்து சுட்டிக்காட்டப்படுது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனடாவில் வந்து உண்ணிகளின் நடமாட்டம் அதனால வந்து பரவக்கூடிய லைம் நோய் வந்து பாதிப்புகளின் கணிசமாக அதிகரித்து வருவதாக தொற்று நோய் நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்காங்க. எனினும் தற்போதைய தரவுகளின்படி உண்மையான பதிவு எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது.
0: பாருங்களேன், நாளுக்கு நாள் வித்தியாசங்கள், மாற்றங்கள், இயற்கை அழிவு வருதோ இல்லையோ, புது புது ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிடும்.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6, 102.8 அலைவரிசை
0: வருகிறது. பாடல் இது, 1, 2 நல்ல பாடல் கேளுங்க.

0: என்னென்ன சொல்றான் பாருங்க. லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
1: குட்டி ஸ்டோரி,
2: குட்டி ஸ்டோரி.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
1: இந்த மாநிலத்தில என்ன குட்டி ஸ்டோரி, அதுல என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
4: ஒரு ஊர்ல வந்து திறமையான சிற்பி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு, சரியா? அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, இரண்டு கல்கள், சரியா, இரண்டு கல்களை கொண்டு வந்து முதலாவது கல்ல வந்து உளியை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த பாறை வந்து கொஞ்ச நேரத்திலேயே, ஐயையோ எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னைய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கு, சரியா? அதனால அந்த சிற்பி என்ன பண்ணிருக்காரு, அதை அப்படியே விட்டுட்டாரு, சரியா? அடுத்து இரண்டாவது பாறை என்ன பண்ணிருக்கு, உளியை வச்சு செதுக்கும் போது அந்த பாறைக்கு வந்து ரொம்ப வலி ஏற்பட்டிருக்கு, சரியா? இருந்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு என்ன செஞ்சிருக்கு, வலியை தாங்கினால்தான் நம்ம வந்து அழகான ஒரு சிலையாக மாற முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சிலை வந்து, அந்த கல் வந்து பேசாம வலியை தாங்கிட்டு இருந்திருக்கு. கடைசி அவர் வந்து சிலைய செதுக்கி முடிச்சதும் ஒரு அழகான ஒரு சிலையா வந்து அந்த சிலை வந்து இருந்திருக்கு அந்த கல், சரியா? பிறகு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த அழகான சிலைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கோயில் இருக்கு தெரியுமா, கோயில்ல உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு சிலைய வச்சிருக்காங்க. சிலைய வச்சதும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அழகான சிலைய கண்டதும் நிறைய பேர் வந்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க, சரியா? அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, சில நாட்கள் போன பிறகு அந்த ஃபெஸ்டா இருந்த ஒரு கல் இருக்கு தெரியுமா, எந்த வழியையும் என்னால தாங்க முடியாதுன்னு சொன்ன அந்த கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கோயில்ட முன்னாடி வச்சிருக்காங்க, சரியா? வச்சதும் அங்க வர்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேங்காய அந்த கல்ல உடைட்டு தான் உள்ளுக்கு போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு இருக்காங்க, சரியா? அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இரண்டாவது கல் வந்து சொல்லிருக்கு, பத்தியா, நான் அந்த வலிய தாங்கினாலதான் நான் இன்னைக்கு வந்து உள்ளுக்கு இருக்கேன், நீனும் அந்த வலிய தாங்கி இருந்தா இன்னைக்கு நீனும் என்னுடைய பக்கத்துல வந்து உள்ளுக்கு இருந்திருப்ப. இப்ப பத்தியா, நீ அந்த கொஞ்ச நேரம் அந்த வலிய தாங்க முடியாதனால இப்ப
1: வாழ்க்கை
4: பூரா இந்த வலிய நீ தாங்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே இந்த சிற்பியோட உளி மாதிரி தான், சரியா? அதை நினைச்சு நம்ம பயந்து ஓடினோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து மத்தவங்க கிட்ட வந்து தோத்து தான் நிக்க முடியும்.
1: எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை எதிர்த்து போராடி நாங்க வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நாங்களா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், மத்தவங்க மத்தியில மரியாதையும் மதிப்புக்குரிய ஒரு இடத்திலையும் வாழ முடியும் இல்லையா?
5: The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.6, 102.8.

0: கடிகாரம் காட்டும் நேரம் இப்ப நான் சொல்லத்தான் போறேன், ஆனா நம்பத்தான் வேணும். ஓகே, சூப்பரான ஒரு பாடல்.
1: நேரம் மாலை 4:32.

0: வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். பாதுகாப்பான பயணத்துக்கு டீம் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 2 திகதி மட்டக்களப்பு கழுதாவளி மகா வித்தியாலயத்தில் காலை 7 மணி முதல்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: மழை திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: மழையக்கானல் ஆனா மழை திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல். நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் உலக சந்தையில இந்த தங்கத்தினுடைய விலை சடுதியாக அதிகரித்திருக்குது. ஒரு சில ரூபாய் தான் குறையும் இல்லையா? இப்ப எல்லாம் தங்கத்தின் விலை அதிகரிச்சாலும் அதிகரிக்க விட்டாலும் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயினா அந்த தங்கம் ஃப்ரீயா எடுக்கலாம். அண்டார்டிகாவில் அமைந்துள்ள மவுண்ட் அரபஸ் என்கிற எரிமலை வந்துட்டு நாள்தோறும் தங்கத்தை காற்றில வெளியேற்றி வருவதாக ஒரு புதிய ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், இவ்வளவு நாளும் கண்டுபிடிக்காம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த எரிமலையிலிருந்து வெளியேற்றப்படும் தங்கத்தினுடைய மதிப்பு ஆண்டுக்கு வந்து சராசரியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 18.9 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. காற்றுல இப்போ அந்த எரிமலையிலிருந்து சிதறுகின்ற அந்த தங்க துகள்கள் இருக்குதானே, சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை பரவி அண்டார்டிகாவினுடைய பனிப்பாறையில படிஞ்சு வருவதாக அந்த ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி பனிப்பாறையே நாங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும், பனிப்பாறைகளோட சேரணும், அப்பதான் தங்கம் கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்தது என்ன இருக்கு
0: பாத்தீங்கன்னா, 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை வந்து அமெரிக்கா நீக்கம் செய்திருக்கு. சரியா, கடந்த 2022 யுக்ரைன் மீது போர் துவங்கிய ரஷ்யாவுக்கு நெருக்கடி தரும் விதமாக அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்து வந்திருக்கு. மசுக்கு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மூலம் போக்குவரத்துக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா வழங்குவதற்கு அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்கு. சரியா, எனவே இந்த நாட்டு வர்த்தகம் செய்யக்கூடாது என்று மீறினால் அந்த நாடுகளுக்கு மீது கடுமையான வரியையும் விதிக்கப்படும் என ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து விதித்திருக்காரு.
1: சரி, ஓகே. இதே இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு பெண் ஒருத்தர் ஈராக்கினுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லலாம், அவங்க பாருங்கள் அவங்க வீட்டுல எவ்வளவு தங்கத்தை வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கே தங்கம் பெற்றாக்குறையா இருக்கிற நேரத்தில் இவங்களால தான் என் தங்கத்தினுடைய விலையை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல இருந்து சுமார் 16.5 பில்லியன் பணம், அதே போல 27 கிலோ, 1-2 கிலோ தங்க நாணயம். அப்ப எத்தனை பவுன் இருக்குன்னு நீங்களே கணக்கு போடுங்க. ஓகே, தங்க முலாம் பூசப்பட்ட ஆடைகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களோட வீட்டுல இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 40 அரசு அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக 47 பேர் அதிரடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல வந்து மெட்ரோ தொலைக்காட்சி பெட்டிய வந்து எடுத்து சென்றதாக 27 வயதுடைய இளைஞரை வந்து 150 யூரோ அபதாரம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஸ்ல வந்து தொலைக்காட்சி எடுத்து சென்றனால விதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து மனிதர்களுக்கு வந்து உட்காருவதற்காக மட்டும்தான் சீட் இருக்கு. சரியா, மத்தபடி உங்களுடைய தொலைக்காட்சி எல்லாம் வச்சு அங்க கொண்டு போக முடியாது,
1: எந்த பொருளையும் வைக்க முடியாது.
0: எந்த பொருளும்
1: தண்டனை தான். நம்ம மட்டும்தான் போயிருக்கலாம். சரி, பாருங்களேன். அது மட்டுமல்ல, இளையராஜா வந்துட்டு எந்த ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு போட்டாலும் இது என்னுடைய பாடல், நீங்க எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சண்டை போட்டு அந்த பாட்டை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் உண்டு அனுப்பி வச்சிருவாரு. அது சம்பந்தமா ஒரு காரசாரமாக அண்மை கால பதிவுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. சரிகம ஊடாக அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வழங்கப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்த அந்த சரிகம இசை நிறுவனத்தினூடாக பாடல் உரிமை தொடர்பான ஒரு வழக்கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 134 திரைப்படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது என டெல்லியில இருக்கிற உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. என்ன செய்ய போறான்னு தெரியல. சரி, இப்படி என்ன இருக்கிற நேரத்துல இந்த பாடல்லாம் கேட்டுட்டு இரவு நேரங்களையும் சரி பகல் நேரங்களையும் சத்தமா கூட்டிட்டு நாங்க வாகனத்தை செலுத்திட்டு போனா என்ன நடக்கும்
0: அப்படின்னா, விபத்து ஏற்படும். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற முறையில வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் டிவி வசந்தம் FM ஒன்றிணைந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா கீழே வந்து இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்து வருது. இரண்டாவது கட்டமாகவும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெற்றிகரமாக நடைபெற்று வருது. அப்படின்னா இலங்கையில உள்ள பாடசாலைகளுக்கு வந்து நேரடியாக சென்று சரியா விழிப்புணர்வு
1: மாணவர்களை வீதி விபத்துகள் தொடர்பில் எதிர்காலத்தில் இந்த வீதி விதிமுறைகள்ல தெளிவாக தெரிஞ்சா மட்டும்தான் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். அதுதான் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வீதி விதிமுறைகள் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய குறு நாடகங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக மாணவர்களை தெளிவூட்டு நிகழ்ச்சி திட்டமாக அந்த நிகழ்ச்சி திட்டம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது.
0: எனவே தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. 102.6 102.8 அலைவர்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்க இருந்துகின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒரு அழகான கேர்ள் வந்திருக்காங்க. அப்படியா? அவங்க எப்பயும் அழகுதா?
2: அதுதான், ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி, மற்றும்
1: அதுக்கு முதல் எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட் மக்களே,
2: நன்றி சொந்தங்களே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காணொலி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சுரேஷ் சாலை தொடர்பான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றின் கடவுச் சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறும் சுரேஷ் அலைவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: உக்ரைனின் தென்கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் போர் முனையிலிருந்து சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 5 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சேதமடைந்ததுடன் ஒரு பெண் உயிரிழந்தார். இந்த மனிதள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மனிதள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

நேயர்களுக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். ஜூலை மாதத்துல முதல் நாள்ல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நாளும் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு நேற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 அல்லது ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொண்டு உங்களுடைய அன்பான சொந்தங்கள் உறவுகள் எல்லாருமே இருப்பாங்க இல்ல, அவங்களையும் நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அதையும் நானும் நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்றதுக்கு தயாராகவே காத்திருக்கிறேன்.

0: ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: நன்றி நன்றி. அப்புறம் இன்றைய பொழுது எல்லாம் என்ன மாதிரி போனது? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காக என் குடும்பத்தாகவும்
0: நன்றி. அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, தொட்டால் பூமலரும் திரைப்படத்துக்காக.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மக்கள் சூடிய மகுடமே, அரைநூற்றாண்டாக தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஏழாம் அறிவு திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் கல்மனை, நம்பிக்கை கேளாமல் ஹரோல் சந்திரா.
0: ஹரோல் சந்திரா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக இனிகள் நான் வரைந்து விட்டு நிகழ்ச்சியை கற்றுக்கொண்டு.
0: அப்படியா, ஓகே ஓகே ஐயா. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அருமையான பாடல்கள்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு கம்பெனி தேவமணி டீச்சர், மாநிலத்தை சேர்ந்த தேவமணி டீச்சர், இந்து ராசேந்திரன், கமலன் கவராஜா, முகமது ரவி சார், எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், பிரதான வீதி, புட்டுக்கடை, புகாரி, அனைவரையும் எடுத்துக் கொடுத்தாருங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 எடுக்கலாம். எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: மணித்தேவத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வேகத்துல எப்படி போயிட்டாங்க, இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யாரு
1: அக்கா? நான் மது, கேரளத்தில இருந்து அக்கா.
0: மது எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. மது அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? என்ன
1: நன்றி.

0: சரவணன் இருக்கு பயம் என்ற படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமால் தந்த பெரிய சூரியனிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தகுமார். அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்ப வேலையில முடிச்சுட்டு வீட்டுல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ராஜகுமார்,
1: பதிலை ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரம், ராஜ்சேகம், அருள்மொழி, சுரேஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், அமர்ந்த ராசே, வெள்ளிமலை செல்வராம் அவர்களுக்காக கேட்டு
0: நன்றி.

0: முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: இது மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் கேட்டு வந்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் வேற மாதிரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: குடிச்சிட்டீங்களா?
2: அப்படியா?
0: ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
2: சரியா?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நன்றி
1: விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, இன்றைய மாலை பொழுது எல்லாம் எப்படி இருக்கு?
0: போறீங்க சரோஜனியமா யாழ்ப்பாண சாந்தனி மக்களை ராசையா அனைவருக்காக அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காக
1: நன்றி.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: திரை உலகின் நட்சத்திரம்
1: நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் கே எஃப் ஞானவேல் ராஜா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு கழுதாவளி மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: 102.2 வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: மஸ்கேலியா பிரிண்டலிருந்து பிரியா பேசுறேக்கா.
2: பிரியா எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பிரியா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: வீட்டுல டாக்கி பாத்தேன். சமைச்சிட்டு இருக்கேன்.
2: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன சமையல் பிரியா?
3: இன்னைக்கு பொங்கி.
2: அப்படியா? ஓகே ஓகேம்மா. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
3: ஓ, பாடல் ரொம்ப சூப்பரா
2: இருக்கா. ஓகேம்மா. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. என்னம்மா?
3: நாளைக்கு தாத்தா ஸ்பெஷல். நாளைக்கு பாபா பர்த்டே கா.
2: அப்படியா? எத்தனையாவது பர்த்டே?
3: 3 வயசு.
2: பா, என்ன நேம் அவங்களுக்கு?
3: அக்கா.
2: என்ன நேம் அவங்களுக்கு?
3: ஜோயக்கா. ஜோயக்கா.
2: ஜோயாகாஷ். ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டி ஜோயாகாஷ்.
3: குடும்பத்துல எல்லாரும்
2: என்ன பாடல்?
3: சமஸ்தானம் ஒரு புரிஞ்சு பூ மேல தெரியும்.
2: ஓகேம்மா. ஓகே, தொடர்ந்து மகிழ்ச்சி கேளுங்க சரியா?
3: ஓகே அக்கா.
2: ஓகே, ரொம்ப நன்றி.
3: நன்றி அக்கா.
4: You know, ladies, it's time to show some real love. Mere pia. Ha ha.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அவசர கால சட்டத்தை நீடிக்காதிருக்க தீர்மானம். டெங்கு அதி அபாய நிலையில் நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 கடந்தது. 32 மரணங்களும் பதிவு. உண்ணாவிரதத்தை கைவிட்ட சலை, தொலைபேசி, கணனி என்பவற்றின் கடவுச்சொல்லை சிஐடிக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. பஸ் கட்டண மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி. உள்நாட்டு நிதி மற்றும் உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்களின் ஊடாக நிர்மாணிக்கப்படும் மத்திய அதிவேக வீதியின் 4வது கட்டம். ஐரோப்பாவில் வெப்பநிலை அதிகரிப்பினால் ஸ்பெயினிலும் பிரான்சிலும் நெருக்கடி. மெஸ்ஸியை நெருங்கும் எம்பாப்பே.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் காரணமாக அமுல்படுத்தப்பட்டிருந்த அவசர கால நிலைமையை இம்மாதத்திலிருந்து நீடிக்காதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியல் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். டித்வா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட நிலைமைகள் காரணமாக ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் முன்னெடுத்த கலந்துரையாடலின் பின்னர் அவசர கால நிலைமை அமல்படுத்தப்பட்டதாகவும் இம்மாதத்திலிருந்து அவசர கால நிலைமை நீடிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டினார். இக்கால பகுதியில் அவசர கால நிலைமையை அரசாங்கம் பிழையாக பயன்படுத்தும் என சிலர் ஊடகங்கள் ஊடாக கருத்துக்களை பரப்ப முற்பட்டதாகவும் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே அவசர கால நிலைமை அமுலில் இருக்கும் என தெளிவாக குறிப்பிட்டிருந்த நிலையில் பிரஜைகளுக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ ஊடக நிறுவனங்களுக்கோ பாதிப்பு ஏற்படாதென தெரிவித்திருந்த நிலையில் அதன்படியே செயற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு தொற்று இதுவரை கட்டுப்படுத்தப்படவில்லை என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1217 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வைத்தியசாலைகளில் உயர்ந்தபட்ச கொள்ளளவு காணப்படுவதனால் சுகாதார பணியாளர்கள் கடும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்விடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 32 டெங்கு மரணங்களும் சம்பவித்துள்ளதாகவும் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அது 152.51% எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் எதிர்பார்த்த பிரதிபலன் கிடைக்கவில்லை என டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் காப்பில கண்ணங்கர தெரிவித்தார். இந்நிலையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் போது பொதுமக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. டெங்கு நோயாளர்கள் அதிகம் பதிவாகியுள்ள பத்திரமுள்ள ரொபர்ட் குணவர்தன மாவட்டத்தில் புகை விசிறும் நடவடிக்கையில் கலந்து கொண்ட போதே பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது 5% காணப்படும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்வரும் ஆண்டுகளில் 7-8% மட்டத்துக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் குறித்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இளத்திறனியல் துறைகளின் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப, மின் மற்றும் இளத்திறனியல் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறும் அனைத்து தொழில் முனைவோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 trillion ரூபாயை ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் அதன் மூலம் ஏற்படும் டாலர் தேவை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிலையில் டாலர் வருமானத்தை அதிகரிப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்தினிய துறைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விரிவான பங்களிப்பு குறித்தும் அதன்போது ஆராயப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையின் மூன்றாவது மிகப்பெரிய ஏற்றுமதி வருமான துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்ப துறையின் மூலம் வருடத்துக்கு 5 பில்லியன் டாலர் வருமானத்தை எதிர்பார்ப்பதாகவும், தற்போது சுமார் 500 மில்லியன் டாலர்களாக உள்ள மின் மற்றும் இலத்தினியல் துறையின் ஏற்றுமதி வருமானத்தை 2 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மேலதிக விசாரணைகளுக்காக தனது கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணனியின் கடவுச் சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்க வேண்டும் என கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளை முன்னெடுக்க கடவுச்சொல் அவசியம் எனவும் இதுவரையில் அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அவர் அதனை வழங்கவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மேலதிக மன்றாடியார் நாயகம் முன்வைத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்ட நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்து அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை உயிர்த்த நியாயத்தின தாக்குதல் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர தலைமையில் முன்னெடுக்கப்படும் விசாரணை வேறொரு பிரிவுக்கு மாற்றுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதவான் நிராகரித்துள்ளார். அதேபோன்று சுரேஷ் சலேவுக்கு வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் வாசிப்பு புத்தகங்கள், பத்திரிகைகள், வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள், கடதாசி மற்றும் பேனாக்களை வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் அதன்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டண திருத்த யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமைகள், எரிபொருள் விலை அதிகரிப்பு, உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு ஆகியன இதற்கு காரணமாக அமைந்த நிலையில் இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு தொடர் போக்குவரத்து சேவையை வழங்கும் மற்றும் பஸ் தொழில்துறையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பஸ் கட்டண சூத்திரத்தை அமல்படுத்த மற்றும் திருத்தம் மேற்கொள்வதற்கான யோசனை முன்வைக்கப்பட்ட குழு நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் பரிந்துரை மற்றும் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்தை கவனத்தில் கொண்டு பஸ் கட்டண மறுசீரமைப்புக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் 2027 தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் அறநெறி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு 1 ஜோடி பாதணி வீதம் வழங்கும் வேலை திட்டத்துக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நிறைவுக்கு வருவதற்கு முன்னர் அதற்காக தலா ஒருவருக்கு 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டித்வா சூறாவளியினால் மீள்கட்டமைப்பு வேலை திட்டங்களை அமல்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இவ்வருடத்திலிருந்து 1028 வேலை திட்டங்கள் முன்னெடுக்க 5,15,460.26 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட நிலையில் அதன் கீழ் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேபோன்று மாகாண சபைகள் ஊடாக 38 மீள்கட்டுமான வேலை திட்டங்களுக்கு 1,02,219.05 மில்லியன் நிதி ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டித்வா சூறாவளியின் பின்னர் மறுசீரமைப்பு மற்றும் மீள்கட்டமைப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்க இந்திய அரசின் நிதி உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பௌதிக சேதங்களுக்காகவும், 1.4 பில்லியன் டாலர் பொருளாதார சேதங்களுக்காகவும், 3.5 பில்லியன் டாலர் மறுசீரமைப்பு தேவைகளுக்காகவும் தேவையென மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான உதவிகள் மற்றும் கடன்களை பெற்றுக்கொள்ள இந்திய அரசாங்கத்துடன் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடும் என கூறப்படும் எல்னினோ கால்நிலைக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்காக விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழு அண்மையில் நியமிக்கப்பட்டது. அமைச்சர் தாமிக பட்டபெத்தி தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதிகாரிகள் குழுவின் உறுப்பினர்களுக்கு அதன்போது நியமனங்களும் வழங்கப்பட்டன. எல்னினோ நிலைமை தொடர்பில் வளிமண்டல திணைக்களத்தின் ஊடாக மாத்திரம் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை வெளியிடும் தீர்மானமும் குறித்த கூட்டத்தின் போது பெறப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு, நீர்முகாமைத்துவம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்புக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தயாரிப்பதற்கான பொறுப்பு குறித்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமை தொடர்பில் தற்போது காணப்படும் 63% பாதிப்பு தொடர்பிலான நிகழ்தகவு நிலை மற்றும் 33% பாதிப்பு தொடர்பிலாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த நிலைமைகளுக்கு மத்தியில் குடிநீர், நீர்ப்பாசனம் மற்றும் எரிசக்தி தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என குழுவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கைக்கு வறட்சி அல்லது மழை வீழ்ச்சி குறைந்து அல்லது கூடிய நிலை ஏற்படும் எனவும், குறித்த சகல் நிலைமைகளுக்கும் முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் உரிய வேலை திட்டங்கள் ஒன்றை 2 வாரத்துக்குள் தயாரிக்குமாறு உரிய அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. யாழ் நகரசபை கட்டிடத்தை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. யாழ் நகரசபை கட்டிடத்தின் நிர்மாண ஒப்பந்தம் மத்திய பொறியியல் சபை தனியார் நிறுவனத்துக்கு 2019 செப்டம்பர் மாதம் 19 வழங்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நிர்மாண பணி அக்டோபர் 10 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் 2022 ஆண்டளவில் அதன் நிர்மாண பணிகள் 70% மாத்திரம் நிறைவடைந்த நிலையில் அதன்போது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நிர்மாண பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. போதுமான நிதி ஒதுக்கீடுகள் இன்மையால் வேலை திட்டம் அடிப்படை ஒப்பந்த காலப்பகுதிக்குள் நிறைவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அரசு முதலீட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டுக் குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையில் குளிரூட்டி கட்டமைப்பு உள்ளிட்ட குறித்த கட்டிடத்தின் இரண்டாம் கட்டம் வரையிலான நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் யாழ் மாநகர சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக குறித்த கட்டிடத்தை பொறுப்பேற்க யாழ் மாநகர சபை இணக்கம் தெரிவித்துள்ளது. வேலை திட்டத்தின் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் சபை தனியார் நிறுவனத்தின் ஊடாக 1958.85 மில்லியன் வரையற்ற புதுப்பிக்கப்பட்ட செலவு தொகையின் கீழ் அதனை முன்னெடுக்க போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அன்று நாட்டில் பெரும்பாலான பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் சர்வதேச நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தற்போது அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திலும் அவ்வாறான பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு உள்நாட்டு நிதியை பயன்படுத்துவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. மத்திய அதிவேக வீதியின் 4வது கட்டத்தின் கீழ் குர்ணாகலிலிருந்து தம்புள்ளை வரையான பகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைமை வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது அன்னளவாக 2022 ஆண்டில். நாளுக்கு நாள் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து 2024 ஆண்டு இறுதியில் குறித்த நிலை அதிகரித்தது. எனினும் 2025 ஆண்டு தற்போதைய அரசாங்கம் நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்தது. அதன் முக்கிய வேலை திட்டமாக மத்திய அதிவேக வீதி வேலை திட்டம் காணப்பட்டது. தற்போது பல கட்டங்கள் உள்ளூர் நிதியை பயன்படுத்தி உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களினால் முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளமை விசேடாம்சமாகும். குர்ணாகலிலிருந்து கலேவல வரையிலான 39 கிலோமீட்டர் வீதி அரசு நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்படுகிறது. அதற்கென போக்குவரத்து பெருந்தருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சு முன்வைத்த யோசனைக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்கான அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் தொடர்ச்சியாக நிலவும் அதிக வெப்பமான காலநிலை காரணமாக ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினின் பொதுமக்கள் சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள பிந்திய அறிக்கைகளுக்கு அமைய கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் அதிகூடிய வெப்பநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள மரணங்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதும் வெப்பநிலை அதிகரிப்பினால் நேரடி பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதுடன் பிரான்ஸ் அதிகாரிகள் அறிவித்த வெப்பமான காலநிலை ஆரம்பமான நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் பிரான்சிலும் 1000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் லாகூர் நகரை அண்மித்த காஹ்னா பிரதேசத்தில் தனியார் மேலதிக வகுப்பில் இடம்பெற்ற மத்திய நிலையத்தின் கூரை இடிந்து விழுந்தமையினால் 14 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 7 11 இடைப்பட்டவர்களே அதிகமெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 10 குறைவான சிறுவர்களும் உள்ளதாகவும் கூரை இடிந்து விழுந்துள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் இதுவரை 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்டிடத்தின் கூரையை பாதிப்படைந்திருந்ததாகவும் பிள்ளைகள் கல்வி பயிலும் சந்தர்ப்பத்திலேயே அதனை திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. கூரையின் மேல் பகுதியில் அதிக அழுத்தம் ஏற்பட்டமையால் உடைந்திருக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவர்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: உலகக்கண கால்பந்தாட்ட தொடரின் நாக் அவுட் சுற்றுகளில் அதிக கோல்களை அடித்த பிரேசிலின் ரொனால்டோ மற்றும் லியோனி டாஸ் ஆகியோரின் சாதனைகளை எம்பாப்பே முறியடித்துள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் இன்று நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி ஸ்வீடனை வீழ்த்தியது. போட்டியில் பிரான்சின் நட்சத்திர வீரர் எம்பாப்பே 2 கோல்களை அடித்து அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். குறித்த 2 கோல்களின் மூலம் நடப்பு உலகக்கிண்ண தொடரில் அதிக கோல்களை அடித்த வீரர்களுக்கான கோல்டன் பூட் பட்டியலில் எம்பாப்பே மொத்தம் 6 கோல்களுடன் லியோனல் மெஸ்ஸிக்கு இணையாக முன்னிலை வகித்து வருகின்றார். இந்நிலையில் உலகக்கிண்ண நாக் அவுட் சுற்றில் எம்பாப்பே அடித்த கோல்களின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது. இதன் மூலம் உலகக்கிண்ண நாக் அவுட் போட்டிகளில் அதிக கோல்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் பிரேசிலின் ரொனால்டோ நசாரியோ மற்றும் லியோனிடாஸ் ஆகியோரின் சாதனைகளை முறியடித்து எம்பாப்பே புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். மேலும் உலகக்கிண்ண போட்டிகளில் அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் 19 கோல்களுடன் லியோனல் மெஸ்ஸி முன்னிலையில் உள்ள நிலையில் 18 கோல்களுடன் எம்பாப்பே அவரை நெருங்கி வருவது சுட்டிக்காட்டத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: அவசர கால சட்டத்தை நீடிக்காதிருக்க தீர்மானம். டெங்கு அதி அபாய நிலையில் நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 கடந்தது. 32 மரணங்களும் பதிவு. உண்ணாவிரதத்தை கைவிட்ட சலே. தொலைபேசி, கணனி என்பவற்றின் கடவுச் சொற்களை சிஐடிக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. பஸ் கட்டண மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி. உள்நாட்டு நிதி. உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்களின் ஊடாக நிர்மாணிக்கப்படும் மத்திய அதிவேக வீதியின் 4வது கட்டம். ஐரோப்பாவில் வெப்பநிலை அதிகரிப்பினால் ஸ்பெயினிலும் பிரான்சிலும் நெருக்கடி. மெஸ்ஸியை நெருங்கும் எம்பாப்பே. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மனத்தியாள செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த

வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 942வது சுப்பிரிதன சம்பத்தவின் முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 7, 7, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 9, 6, 7, 7, 6. நேற்றைய தினம் மொத்தமாக 40,93,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,27,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 7, 7, 6. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 25 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 58,44,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3,34வது அத கோட்டிபத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 16, 38, 61, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 16, 38, 61, 71. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,09,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,60,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,920வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 10, 35. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்கள் 1, 3, 10, 35 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 22,87,644 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டதுடன் நேற்றைய தினம் சூப்பர் பரிசான 77,00,000 ரூபாயும் வெல்லப்பட்டது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,208வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 12, 32, 52. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 12, 32, 52. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லப்பின் வெற்றி இலக்கங்களாக 6, 1, 5, 2, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 1, 5, 2, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசில்களாக 60,02,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,20,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்லக்கப்பட்ட 5,369வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 4, 24,

44 78. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 4 24 44 78. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 5 9 3 6 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5 9 3 6 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,22,280 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,77,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,384 கப்பு குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 37 56 61 62. மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 37 56 61 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,33,78,360 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,53,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,038 சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4 22 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4 22 48 தெரிவாகியுள்ளது. 2 லட்சம் ரூபாய் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,61,000 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: என்ன ஒரு பாடல் படைய பாத்திரப்படுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யார் இது? ஓகே, உங்க பேர் என்ன?
1: என் பேர் துஷாந்த்.
0: துஷாந்த் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் துஷாந்த். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நான் இப்ப கொஞ்சம் தான் சாப்பிட்டு கோல் எடுத்து எடுத்தோம்.
0: நினைக்காக
1: மனோபுசனன் இருக்க.
0: ஓகே,
1: எல்லாத்துக்கும் ஒரு காதல் பாட்டு.
0: ஓகே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் கே எஃப் ஞானவேல் ராஜா.

0: உருவாக்கி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி

0: வனித்யாவின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம்.
0: இனிமையான இரவு வணக்கம். யார் இது?
1: நான் ரூபி. நான் பதிலும் ஞானகுரு.
0: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: துள்ளல் பாட்டு போட்டு குதூகலா இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, விஷ் சொல்லிக்கலாமா?
0: சொல்லுங்க.
1: நண்பர் மோகன்ராஜ் இன்று தனது பிறந்த நாளை கொழும்பு பொருளையில் விமர்சையாக கொண்டாடுகிறார். அவர் நலமோடும் வளமோடும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவது அன்பு மனைவி சேதுராணி, மகன் திலுக்ஷன், மகள் சஜா மற்றும் 2001 உயர்ந்த நண்பர்கள் மோகன், சுந்தர், கலைமகள், கிரிதரன், லிங்கேஷ் மற்றும் ஞானகுரு ஆகியோர் வாழ்த்துறோம். நல்ல பாடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லி சக்தி நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. ஹாய் வணக்கம் சொல்லி பொலன்னர்வையில இருந்து புவன் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. ஹாய் ஸ்ரீ ஸ்ரூபியாக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வாடியில இருந்து வினோதன், வினோல தான் கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஷேம் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. அதே போல இரவு வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லு செல்வதுரை நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சிஸ்டர் சொல்லி மாளிகாவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவர்ணன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று இரவு நேர வணக்கம் சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் உடன் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய வணக்கம் அக்கா. தர்ணிகள இழுக்குத்தனை கீழ்பிரிவுல இருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஷரா, சசினி, ஷான், நபி ஆகியோரையும் நிகழ்ச்சி கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் சிஸ்டர், அன்பான இனிய மாலை நேரம் வணக்கம். எப்படி சுகம்? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கொழும்பு பத்துல இருந்து தேவசகாயம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா, ஸ்ரீ சோமி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நீர்கொழம்புல இருந்து நிசாம்
0: பேசுறேன். நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏதோ நிசாமோட ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பேசுறது பிறகு பேசுற போதும் இருக்கே. நிசாம் அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில இருந்து உங்களோட
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான படம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: என்ன
1: செய்து
0: நன்றி.

0: நல்ல விஷயம்
1: மூர்த்தி.
0: மற்றும் மகன்கள் கிசாந்தன், கிசாந்தன், பிரசாந்தன், மனைவி கீதாந்தன் மற்றும் உங்களுக்காகவும் சிவானிக்காகவும்
1: சூப்பர் பாட்டு கேட்கற மாதிரி ஓட்டு விடுங்கக்கா. ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றிக்கா.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வனத்தியாளத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். இமானுவேல் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே இமானுவேல், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: அவர்களும் பாபு அவர்களும் சேர்ந்த ரமேஷ் டாக்டர் அவர்களும் சிறந்த பாடல் கேக்குறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

ஒலிக்காரமிகு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ் விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். நேரம் இப்போது 9 மணி.

0: ஆசையே அலை போலே, நாம் எல்லாம் அதன் மேலே. ஒரே வரையில் வாழ்க்கையின் தத்துவத்தை முடித்து விட்டார். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நிலவரசில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தில் உள்ளம் மரபா பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருக்கு? மூர்த்தி. எப்படி இருக்கீங்க மூர்த்தி?
1: என்ன
0: பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு எல்லா பாட்டு, எந்த வித பாட்டு, தத்துவ பாடல், எல்லா பாட்டு. புதிய பாட்டுலாம் ஒண்ணும் கேட்க மாட்டேன். உண்மையான என்ன, பழைய பாட்டு தான் கேட்கறது. இடைக்கால பாட்டு
0: வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க போல.
1: அனுபவம் இல்லை, ஏன்னா உண்மையில நான் மலையத்தை சேர்ந்ததுனால இங்க உண்மையாலும் மரண வீடுகள்ல நான் பாடல் பாடி இது பண்றது. அந்த
0: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அடுத்து ஒலிக்கிறது பாடலும்
1: நினைச்சுட்டேன். வசந்த நேயர்கள் அனைவருக்காகவும் மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், பழைய அறிவிப்பாளரான அனுஷாக்கா, பிரதிபலன்னா உங்களுக்கு சேர்த்து குடும்பத்தாருக்கு சேர்த்து அந்த பாட்டை போட்டு விடுங்க.
0: நன்றி.

0: உள்ளம் மறவா பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்கள் இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கொட்டகலையில இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சிவகாமி, எப்படி இருக்கீங்க சிவகாமி?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சரி, பழைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காலம் எனக்கு ஒரு பாட்டு எழுதும், காற்று வந்து இசையமைக்கும் பாடல் இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்.
0: என்ன காரணம்?
1: எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா?
1: எனது கணவருக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், பேர பிள்ளைகளுக்காகவும், மருமகள் மாருக்கும், மகளுக்காகவும் கேட்கிறேன்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. அதே போன்று எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக் கொண்டே கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் அவிசாவளையில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள். பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்க. புவிதா தான் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறாங்க. அன்பு வணக்கம் புவனேஷண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிகள் பழைய பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எங்களோட பாலா. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு பொத்துவீர் ஜமால்தீன் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறார். ஃபாசியூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார் ஃபேஸ்புக் வழியாக. அக்கறை பற்றி பப்ளர் நிசார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அண்ணா புவனேஷனா வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டகலை டாட்டன், வசந்தம் சுந்தர் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்கிறார் முத்தையா காளிமுத்து. டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து தினேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். புவனேஷ் பாடல்கள் எல்லாம் அருமை. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறாங்க. லிந்துலையிலிருந்து எல்ஜியன் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். ஈராவூர் 4 தாஷன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. கென்யா மௌரூப் நகர்லேருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் நந்தகுமார். அதே போல கொரோனா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வெட்செந்தில் என்று சொல்லிக்கொண்டே வி ஆர் செந்தில் நினைக்கிறேன், அவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு சாகாம விதிலிருந்து கிருஷ்ணப்பிள்ளையும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கழுத்தறையில இருந்து பயாகலையில இருந்து சிவா.
0: சிவா, எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்லா சிவா.
0: ம், சிவா சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டாச்சா? பழைய பாடல்கள் பிடிக்குமா சிவாவுக்கு?
1: ஓ, பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று இருக்கு, போடலாமா?
0: என்ன பாடல்?
1: போனால் போகட்டும் போட.
0: ம், போனால் போகட்டும் போடா.
1: ஓ, அப்பா எடுத்துட்டாரு. ஆனா அவரு பிடிச்ச பாடல் தான் இது.
0: அப்படியா? அதன் வரிகள் பிடிக்குமா இருக்கும் நினைக்கிறேன்.
1: ஓ,
0: சரி சரி. சொல்லுங்க, யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க? அப்பாவுக்காக கேட்க போறீங்களா?
1: அப்பாவுக்கு மட்டும்.
0: ம், சரி, ஓகே. அப்பாவின் நினைவுகளாக அந்த பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. அதே போன்று எங்களோடு நல்லமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் போனிஷண்ணா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பழைய பாடல்கள் என்று சொன்னாலே அவ்வளவு பிடிக்கும் எனக்கு என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு சசி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். சசி, பாடல் வருகிறது. வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கொண்டு எங்களோட ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள். புவனேஸ்வர், எப்படி இருக்கிறீங்க? கழுதாவளை சுந்தரம், சசிகலா, கோவலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. அக்கறை பெற்ற ஜோ நேகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார். அன்பு வணக்கம். சந்திரபாபு பாடிய புத்தியுள்ள மனிதன் எல்லாம் புத்தி. நல்ல பாடல். அந்த பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே ரொசலிலிருந்து லங்கேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். லங்கேஷ் பாடல் வரும் கேட்டு மகிழுங்கள். ஆயகந்த அன்பான வணக்கம் ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வாகரிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். கருவலை மனோ நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக வந்திருக்கிறார். ஹாய் புவனேஷ் அண்ணா, வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பலாங்கொடியிலிருந்து டிவான். டிவான் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. பூனாகலை ஜேசுதாஸ். சிந்துஜா, அன்பு வணக்கம். பிளத்கோஹப்பீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிந்துஜான் சொல்லியிருக்கார். அன்பு வணக்கம் நிர்மலா. பாலா குறிஞ்சங்கனி, அசுருதீன், புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக்கொண்டு முத்தையா காளிமுத்து வந்திருக்கிறார். கொட்டக்கலை வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியில் வருகின்ற பாடலாம் ரொம்ப பிடித்திருக்கேன் சொல்லிக்கொண்டு எங்களோடு அட்டாம்பெட்டி புஷ்பராஜ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அதேபோல் வசந்தகுமார் சப்மல் கந்த பெரிய குறியாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலா சுப்பிரமணியம். அதேபோல் அக்கறை பெற்று பாப்பாடில் நிசாரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.
2: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே

0: வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்ல இதைவிட வேண்டும் வரிகள். இன்னொரு அழகான வரிகள், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனால் உயிரை மீண்டும் தருவானா? என்ன ஒரு அழகான வரிகள் இல்லையா? மரணத்தின் விளக்கத்தை இதற்கு மேல் ஒருவரால் கொடுக்கவே முடியாது. கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. தான் வாழ்க்கை இல்லையா? இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள் நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி ஆட்டோ விஸ்வநாதன். அந்த பக்கம் மழையா?
1: மழை கூட தான், மழை இல்ல சார்.
0: மழை இல்ல, சரி. சொல்லுங்க, பழைய பாடல்கள் பிடிக்குமா?
1: ஒரு பாடல் ஒன்று தர முடியும்.
0: என்ன பாடல்? நலந்தானா நலந்தானா? என்ன காரணம்?
1: அது வந்து அருமையான பாடல், அருமையான வரிகள் இருக்கு, நல்லா கேட்கக்கூடிய வரிகள் இருக்கு பாடல்ல.
0: தில்லான மோகனம் பால். சரி சரி. யாரெல்லாம் மனித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் கேக்குது. அப்பா பழைய பாடம் விரும்புகிறாரு, அப்பா துரைசாமி, அம்மா மனோன்மணி, பாவத்து நீலகாம்பரம் ரம்பு குடும்பத்துக்காகவும், பானுல் நம்பர் அருள்மொழி, முன்தாஸ் பேகம், ஒய்தாஸ், கிரீடன், மரசோம், ராஜரத்மா, மூர்த்தி, இமானுவலியா, சோமசி, தயாலம், உமத்தமர், பாபு, கிருஷ்ணபகன், பாபு கிருஷ்ணசாமி, தந்தை கந்தத்துறை, மக்களே ராசையா, மற்றும் யாழ்ப்பாண சாந்தனி, பனாவத்த ஒன்னாம் தீன் குடும்பத்துக்காக, சரோஜன குடும்பம், அன்பான அறிவிப்பால் உங்களுக்கும் சரபா பாடலு.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. பாடல் ஒழித்து உயர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றகள் காற்றலைகள் வசந்த நிலா. ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறார்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பேருமா? உங்களோட பேர் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. அழைப்பு ஆஜரா. சொல்லுங்க ஆஜரா, நல்லா இருக்கீங்களா? சரி ஆஜரா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: நன்றி.

புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை.

0: சேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. நல்ல பாடல் ஒழித்து இந்த இருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இரவு நேரத்தின் தாலாட்டாயும் இரவு நேரத்தின் தத்துவமாகவும் வந்து கொண்டிருக்கிறது பழைய பாடல்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: மாபோலையிலிருந்து கிண்ணியா அமீர் அலி.
1: அமீர் அலி, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம் இறைவன் அருளால்.
1: ரொம்ப சந்தோஷம். கிண்ணியா பக்கம் என்ன மாதிரி?
2: கிண்ணியா அப்படியேதான் இருக்கிறது. அறிவில் மிகவும் ஆழமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, பழைய பாடல்கள் பிடிச்சிருக்கிறதா? யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
2: பாடல் என்னுடைய அன்பு மனைவி பிந்தா நோனா பானு, மகள் நஸ்லி ஆஸ்கர், மகன் ரியாட், மருமகள் ஃபஸ்னா, மகள் நுஸ்ரத் பர்வீன், மகன் அப்துல் அசீஸ், பேரன் ரீசா, பேத்தி ஐது ஐசல்.
1: சரி,
2: பழைய பாடல் கேட்கிற போது ஒரு ஆசுவாசமாகவும் ஆத்மார்த்தமாகவும் மன அழுத்தங்களுக்கு மருந்தாகவும் அமைகிறது. இதை வசந்தம் செய்து வருகிறது.
1: நன்றி, நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
2: நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழக்கூடும்.
1: நன்றி, நன்றி. அதே போன்று எங்களுடைய அழைப்பின் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திறனைகளை சப்மால் கந்தையிலிருந்து சசி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம் சசி. கணேச பிள்ளை எட்டியாந்தொட்டை பணாபத்தை இலக்கும் இரண்டுல தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதேபோல மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முயற்சிக்கிறேன், தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். அதே போன்று அன்பு வணக்கம் வசந்த நிலா சத்தமாக நைனாத்தீவில் கேட்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்காகவும் பாடல் தாருங்க சொல்லி மஜூரன் நைனாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் மயூரன். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பான இரவு பொழுது வணக்கம். சந்திரபாபு பாடிய புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காணுதல் என்ற பாடலை தாருங்கள். ரொசல்ல இளங்கேஷ் அந்த பாடல் ஒழித்தது கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இளங்கேஷ். அதே போல இனிமையான வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்ட ஜமத் மாத்திர இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே போல நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் கிருஷான். எனக்கு வசந்த மாளிகை படத்திலிருந்து யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதலோவியம் கலந்த மாளிகை. கந்தலாய்க்கே உவைது அன்பான இரவு பொழுது வணக்கம். உன் பிரிவு என் சொல்லுக்கு பிறகு தூக்கமின்றி இரவுகளோடு என் யாத்திரை பயணம் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் நான் நடைப்பணமாக இவ்வளைக்கள். ஃபஸ்லி உவைதுன்னு அந்த கவிதையை அனுப்பியிருக்கார். அந்த கவிதையை நினைத்துக் கொண்டேன். அதே போன்று அன்பு வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டே டிஜே அண்ணா, அம்மம்மா, மம்மி அண்ணா, மம்மி மூர்த்தி மாமா, மகாதேவன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே தேஜா என்று சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போன்று அன்பு கலந்து வணக்கம்னு சொல்லக்கூடிய அஸ்மியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ரிஃபாய் என்று சொல்லியிருக்காங்க. ஆலிம் ரோட் ரிஃபாய் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது அஸ்மியா, பாடல் கேளுங்கள். அதே போல மாலா பகனட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வசந்த நிலாவோடு எழுந்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாங்க. தொண்டை பண்ணாறு செல்வசன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு நேரங்களின் அற்புதமான பாடல்கள், தத்துவ பாடல்கள். காஞ்சிபுரத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன் அன்பு அறிவிப்பாளருக்கு நன்றி என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இளங்கோன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிளத்கோ வீட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நெதுர்ஷிகன், சிந்துஜா, மஹிந்த மற்றும் உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். அருமையான பாடல். எம்ஜிஆர் அவர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே எழுப்பி கொண்டு வந்த பாடல்னு சொன்னால் இந்த பாடல்கள் தான். மாற்றுக் கருத்தை கிடையாது இல்லையா. இந்த பாடலோடு நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்கள். மனது மறக்காத உள்ளம் மரபா பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பிலோடு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரது? தயாளன். எப்படி இருக்கீங்க தயாளன்? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு.
1: அன்பு அறிவிப்பாளரே, வசந்தத்தின் சிகரமே,
0: என்ன பாடல் வேணும்?

0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி, அருமையா பாடுறீங்க, பாடல் முழுக்க பாடி முடிச்சிட்டீங்களே. சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த பாடல் தரதுக்கு நான் முடிச்சுக்கிறேன். சரியா?
0: சரிங்க சார், சரிங்க சார்,
1: ரொம்ப சந்தோஷம். அதே போன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வசந்த் எஃப்எம் பாடல்கள் தெரிவுகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றும் இனிமையான பாடல்களாக உள்ளது, இனிமையாக உள்ளது என்று சொல்லிக்கொண்டே எனக்கும் ஒரு அருமையான பாடல் ஒன்று தாருங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறார் எட்டியாந்தோட்டையிலிருந்து கருணாகரன். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அருமையான பாடல், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இல்லையா, ஆனால் கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. எட்டியாந்தோட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அக்கா கௌரி மற்றும் வசந்த் எஃப்எம் கேட்கும் அனைவருக்காகவும் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் கேட்கலாம், தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே எங்களோடு பூணுகோளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் மகேந்திரன் சார், அதிபர் அவர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே லிதுர்ஷன், அதே போல வாசனா, செந்துரிக்கா, விதுர்ஷன், பனாபத்தில் இருக்கும் எல்லோருக்காகவும், அதே போல ஹல்கோலில் இருக்கும் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லிக்கொண்டு தயாலனா காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட அழைப்பின் வழியாக இன்னும் இன்னும் சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். புவனேஷ் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட ஆறுமுகம் முதல்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னை மனத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். ஐயா கண்ணு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களை மன்னித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தது. அதே போல தெல் தொட்டில் ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எம்ஜிஆருடைய பாடல்கள் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்தார். ரொம்ப சந்தோஷம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். மகிழ்ச்சிக்கிறேன். அதுபோன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பலாங்குடல இருந்து ஆறுமுகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஆறு மணி ஆறு என்ற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். தனலட்சுமி பதிலில் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். மாதுளை முத்துக்கள் என்ற பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முயற்சிக்கிறேன். பசியாலில் இருந்து சுலைமான், தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும்

உயர்ந்தான். போர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளி

0: தூக்கத்தில் இழக்கக்கூடிய விடயங்களை இதற்கு மேல் ஒருவர் சொல்ல முடியுமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை முடியாது. நாம் தூங்கும் போது என்னவெல்லாம் இழக்கிறோம் என்பதை இந்த பாடல் எப்படியே சொல்லுகிறது இல்லையா? ரொம்ப அழகான பாடல். கேட்டு ரசித்தோம், கேட்டு உணர்ந்தோம். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம் மொஹிதீன், எப்படி இருக்கீங்க மொஹிதீன்? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி மொஹிதீன். மொஹிதீன் சொல்லுங்க, மொஹிதீன் ஒழித்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: என்ன
0: காரணம்?
1: என்னை
0: விட்டால் யாரும் இல்லை. சரி நன்றி நன்றி. தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. அடுத்து வருகின்ற பாடலில் இந்த வரி என்ன ஒரு அருமையான வரி இல்லையா? இது பாருங்கள். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. என்ன ஒரு அழகான வரிகள். கேட்டு ரசியுங்கள். கே வி மகாதேவனையா இசையில், டி எம் சௌந்தரராஜனையா பாட, வரிகெடுத்த பாடல் ஐயா கண்ணதாசன் அவர்கள் வரி எழுத. கேட்டு பாருங்கள் இந்த பாடலை.
2: கடவுள் ஏன் கல்லானா

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்த

மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போலமா.

கேட்ட உடனே கதாபாத்திரமும் கதையும் ஞாபகம் வருகிறது சொன்னால் அது பழைய பாடலுக்கு அதிக ஆதிக்கம் இல்லையா? எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையில் கண்ணதாசன் ஐயா வரி எழுத ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துகிறது. டி எம் சவுந்தரராஜன் ஐயா இதுக்கு உயிர் கொடுத்திருப்பார். இந்த பழைய பாடலை கேட்கும்போது அத்தனை ஆனந்தம், ஏதோ ஒரு உணர்வு ஆள் மனதில் எழுகிறது என்பதில் மாற்றுக்கிடத்தே கிடையாது. அதுதான் இந்த பாடல்கள் இருக்கின்ற மகிமை. இந்த பாடல் கதாபாத்திரம் சிவாஜி கணேசன் அவருடைய கதாபாத்திரமும் சரி, அந்த மேடை காட்சிகளும் சரி, எங்கள் கண்முன்னே வருகிறது. அந்த கவலை கதாபாத்திரமாக எங்களுள் எழுகிறது என்று சொன்னால் அது பழைய பாடல்களுக்கு இருக்க மதிப்பு அந்த அருமையோடு. அடுத்து வருகின்றது ஒரு அழகான பாடல், இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். அந்த திரைப்பட காட்சி உங்கள் கண்முன் வரும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நில வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். காற்றலை வசந்தத்தில் உள்ளம் மரவா பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: அனிஃபா எப்படி இருக்கீங்க? அனிஃபா
1: என்ன
0: பாடல்? அந்த பாடல் ஒளித்தாயிற்றே. சரி, நல்ல பாட்டு தரன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பத்தல் ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜீத், நூடின் சிராஜ், செல்வனர் மொஹைடின்.
0: அழைப்பின் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட கிஷோர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. ஹாய் புவனேஷ், அன்பான இரவு பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே திறனைகளிலிருந்து டிலானி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. டிலானி பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் புவனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் ஹட்டன்ல இருந்து. அண்ணா, பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது, பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கும், அந்த பாடலாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். தயாளன் மற்றும் சனு, திலு, துஷான் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். தெய்யோ விட்ட தயாளன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். தயாரன் ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அதே போல ஃபல்சானா வந்திருக்கிறாங்க, மகாஜிர்லிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னா லெந்துலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டே அரசன் சொல்லியிருக்கார். அதே போல லோகநாதன் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். காங்கியமத்தையைச் சேர்ந்த சிவனேஷன், கந்தவேல், செல்வரத்னம், ஸ்ரீமுருகன், லோகநாதன் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுகிறார். அதே போல சிவஸ்ரீ, தர்மகுலராஜ குருக்கள் ஐயா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி சிறப்பு என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். எங்களோட பார்த்திபன் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கேன். இதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் தம்பி என்று சொல்லிட்டு பலாங்கோட்டிலிருந்து அவர்நாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாழ்ப்பாணம் மினிமிலிருந்து ரவி சாந்தா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. தங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. லலித் ஸ்மோக்கிய லலிதன் என்று சொல்லியிருக்க, கருணாநலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார். அன்பு கலந்த இரவு பொழுது வணக்கம், நிகழ்ச்சி அருமையோ அருமை, எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே ஜெயசங்கர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கார் ஃபேஸ்புக் வழியாக. அதன் அகமது ஜியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார் பத்துவிலிருந்து. அதே போல கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா, அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார் பெரிய நிலாவிலிருந்து, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ராஜேஸ்வரன்.
0: ராஜேஸ்வரன் எங்கிருந்து பேசுறீங்க? காரைதீவா. நல்லா இருக்குங்களா ராஜேஸ்வரன்?
1: என்ன
0: பாடல்?
1: சூரியகாந்தி பழத்துல நேரி சிந்து பாடல்.
0: என்ன பாடல்?
1: சூரியகாந்தி பழத்துல ஜெயலலிதா முத்துராமன் படித்த பாடல் நேரி சிந்து பாடல்.
0: சரி, என்ன காரணம்?
1: அந்த பாடல் சார், நான் 1981 கிளிநொச்சி சமூக பிரியாவில் படம்
0: பார்த்தனாருக்கு
1: இப்பவும் ஞாபகம் இருக்கிறது.
0: சரி சரி சரி சரி.
1: அநேகமாக பாடல்கள் போடுற குறைவு, ஆனால் வசந்தத்தில் போடுறது.
0: சரி சரி, உங்களுக்காக அந்த பாடத்துக்கு முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க பாடத்துக்காக?
1: எனது மகள் நிரோஷா, எனது மனைவி இந்திராணி மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்குமாக, வசந்தன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமாக பாடல்கள் ஆரம்பிங்க சார்.
0: நன்றி, வணக்கம். எல்லோருக்காகவும் கேட்கலாம், அன்பான வணக்கம் சொல்லி மாவனில இருந்து நேசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனை பெரிய மனிதனுக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிசாம் புத்தளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்காரு. அதே போல ஜெகதீஸ்வரி பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விளக்கை நீ கண்ட ஒளி என்ற பாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ராஜா வந்திருக்கிறார், அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். என்னை விட்டால் யாரும் இல்லை என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதே போல நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ரவி யாழ்ப்பாணத்தில் மணிக்கம் யானைக்காவல் இருக்காரு. இப்பொழுது வெள்ளா வெள்ள நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ரவி, பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல வபீலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெள்ளிமடலிருந்து பாலும் பழமும் என்ற பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முயற்சிக்கிறேன். புத்தளம் ஜனசீலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதையும் தாங்குவேன் அன்புக்காக என்ற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யாழ்ப்பாணம் மதிவதனி நீ எங்கே நினைவுகள் எங்கே என்ற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நீங்க சோமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: ஓ, நல்ல பாடல்கள் எல்லாமே. நினைக்கிற எல்லா பாடல்களையும்.
0: அப்படியா?
1: கேட்கறதுக்கு அப்படித்தான் இருக்கு.
0: சரி, யார் யாரெல்லாம் வந்து பாடல் கேட்டு கொண்டிருக்கீங்க இப்போ?
1: மனைவி பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தங்களுக்கு அனைவருக்காகவும் கேட்போமே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

0: பறவைக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதன்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அணிலா, இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: வணக்கம்.
1: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: அருமை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பேரையும் சொல்லுவதென்றால் இந்த நாளே
1: போதாது.
2: சந்தோஷமாக இருக்கிறது. எஸ்எம் சவுந்தரராஜன் அவர்களின் அனுமையான பாடகை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் விழித்து கேட்டுக்
1: கொண்டிருக்கின்றேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
2: நண்பர் ஸ்ரீ சித்திக் மற்றும் எல்லா நண்பர்களுக்காகவும்.
1: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. அதே போன்ற அழைப்பின் வழியாக எங்களோடு களத்தூர்ல இருந்து ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.

0: உலகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு.
1: ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, அழகான பாடல் ஒலித்து வருகிறது இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
2: எனது அன்பு மகன் போனேன், ஆள் போல் தொலைத்து அழகு போல் நீண்ட காலம் வாழ்ந்து எந்தவித குறைமின்றி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து வசந்தம் வாழும் அவையை போல பணியாற்ற வேண்டும் என்று நான் வணங்கும் கடவுளை வேண்டிக் கொண்டு எனக்கு நல்ல ஆசைகளும் வாழ்த்துக்களும் மகன். நான் மாணிக்கராஜ கோஷமையா மகன்.
1: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஒன்னும்
1: யோசிக்காதீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: உங்களுக்கு முடிந்தால் அந்த முந்தின கருத்தும் உண்மைதான். நடக்கும் இன்பம் நடக்காது, நடக்காத நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காதே,
1: வணக்கம். வணக்கம். யாரது? உங்க பேர்
3: என்ன?
1: ஷேக் மொஹிதீன். நல்லா இருக்கீங்களா மொஹிதீன்?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்
1: சார். சரி, பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குதா? பணம் பந்தியிலே குணம் குப்பையில். உண்மையா? சரி, இறுதியா ஒருத்தர் பாடல் ஒன்று கேட்டு போயிருக்கிறாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சி கடந்து விட போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தார்கள். பழைய பாடல்கள் பெரியர்கள் இத்தனை பேரான சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நேர்கள் இணைந்து கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறைய சொந்தங்கள் அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டிருந்தீர்கள். அழைப்பின் வழியாக சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, இருந்தபோதும் அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கொண்டு அடுத்த பாடல் வருகிறது. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உன் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: அன்றாடம் வாசல் தெளிக்கிறது அப்படிங்கறது நம்முடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் சாணம் கரைச்சி வாசல் தெளிச்சாங்க, ஒரு நல்ல கிருமி நாசினியாக அது இருந்துச்சு. இன்னைக்கு சாணத்துக்கு வழி இல்ல அப்படின்னு வெறுந்தண்ணியில பலரும் வாசல் தெளிக்கிறாங்க. நியாயமா வெறுந்தண்ணிய வாசல்ல தெளிக்க கூடாது, நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி நாம செய்ய மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறது, நாம தெளிக்கக்கூடிய தண்ணியில ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. மஞ்சள் கலந்த அந்த நீரை மங்கள நீராக நம்ம வாசல்ல தெளிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே மறந்துடாதீங்க, வாச தெளிக்கும் போது வெறுந்தண்ணிய பயன்படுத்தாது, ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அறிவிக்கப்படாத இடங்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தியினை சுமந்து செல்லுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒளியல் நிகழ்ச்சியில் நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் இந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கை வாழ்க்கை இன்னும் உனக்காக காத்திருக்கிறது, முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. சில நேரங்களில் மெதுவாக முன்னேறுவதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நேற்று இருந்த உங்களை விட இன்று ஒரு படி முன்னேற முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள, தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-2205-0003 அதே போல 0112-2501-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு உடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு உடைய

சில பாடல்கள் காதில் மட்டும் ஒழிக்காது, இதயத்திலும் ஒழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் தான் இப்ப நாங்க கேட்டுட்டு வந்திருக்கிறோம். காதலின் மென்மையும் காத்திருப்பின் அழகையும் சந்திப்பின் மகிழ்ச்சியும் மனதை தொடும் வகையில இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்து அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 13 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வியூயிலிருந்து மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆஷித், இமேஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு யட்டியானோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கு எழுந்த சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க தொலசல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், அதே போன்ற ஈசான பிரபா, நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுந்தரம், அதே போல ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், சொக்லிங்க முத்துக்குமார், சின்னையா மகாதேவன், அருள்மொழி, அதே போன்று எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க, கலகலந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. மாவனல்ல நிஷா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் தன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு யாழ்ப்பாணம் தயாகரன் வந்திருக்கிறாங்க, யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொற்றக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொண்டைமான செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கம். வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பிள்ளை நன்மையை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கம், நான் பகவந்தலாவிலிருந்து ரேகா, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரேகா. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க, நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சந்திவலை கருணாகரன் வந்திருக்கிறாங்க, சர்விகன், சர்மிதன் மற்றும் சஜந்தா, பிரேமிதா, விதுஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொழிற்சக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி, தீனு, தர்ஷன், வசந்தி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அரப்பநகர் ஃபர்தா வந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே உபைதீன், சத்தார், அதே போல சபிகா ஆகியோர் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பன்குடாவளி அழகுந்தரம் வந்திருக்கிறாங்க. தயாளன் மகன் தயாளன், தயாபுரன், அதே போல தினேஷ் மகள் வனிதா, மாதவன், பாதுகை சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்திரிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அதே போல அரிப்பகலாதன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ஹெடன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க, கேஷாயின் மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை தேர்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை சொந்தங்கள் அனைவருக்கும் கூறுவதோடு நம்பிய கிராமம் மெரோல் சந்திரக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நவமி வந்திருக்கிறாங்க. இதுவே சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ரத்தனபுரியிலிருந்து விமலா தேவி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஆரியம்பதி இதே ரத்தனம் வந்திருக்கிறாங்க. அருள்செல்வி, பிரசன்னா, பிரணீத், லட்சியா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல மட்டக்களப்பு கொக்கவில் இருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விலங்குளத்தோட்டத்திலிருந்து நிமல்குமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொட்டிலாக்கலையிலிருந்து ரோஷி வந்திருக்கிறாங்க. ஹப்பத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கலபோவிலிருந்து வெள்ளையன் சவுந்தர் ராஜா வந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தை ரெட்சி நிலானி வந்திருக்கிறாங்க. காரணியா மற்றும் புஷ்பாக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். வெதமொழியிலிருந்து கஜன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பன காலை நேர வணக்கங்களோடு கழுத்திருந்த நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக அருண் வந்திருக்கிறாரு. டிவான் ஜூட் மற்றும் முரளி, அருள், சொந்தங்கள் அனைவரும் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மருதுமுனை நஜிமுத்தீன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மணிமோகன் வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல மஸ்கிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை